சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் முதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலயே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடானா குண்டை போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

07 05 83. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறேன். எங்கள் தெய்வமே அப்பா, உமை நன்றியோடு கூட நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு கூட சேர்ந்து உமை துதித்து ஆராதனை செய்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் துதித்த உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே உம்முடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
1: பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சான் பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா, என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மௌன கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகராயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111-6349.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடி களையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677-8778.

விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசெயர் 1:28.

0: இந்த சீடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளி பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்ப இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜெபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜெபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார், துதிகளுக்கு பாத்திரர்.

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை சொல்லி.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்லை, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்லை. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளிவீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம்புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம், ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம், ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர இருக்கும் புதிய ஆண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள். நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தரும் புதிய ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வல. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே, நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய், நீ வருக வருக. நன்றி.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: எம்பி3யின் பாடல்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள். ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3, பழைய பாடல்கள் அடங்கிய நம்பிக்கையின் கீதங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2. நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய ஆடியோ சிடி ஹோசன்னா பாகம் 17. இது ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் புதிய வெளியீடு. புத்தம் புதிய பாடல்களும் பாரம்பரிய பாடல்களும் அடங்கிய இந்த ஆடியோ சிடியை வாங்கி கேட்டு மகிழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 2646071719, 2646048. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அன்புக்குரியவர்களே, எண்ணாகமம் 10 அதிகாரத்திலே எக்காலத்தை சப்தமாய் ஓதும் போது இஸ்ரவேல் மக்கள் ஆசிரியப்பு கூடார வாசலில் கூடி வந்து பின்பு தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் காரியங்களில் மூழ்கி தெய்வ பயமின்றி வாழ்கிறார்கள். நாம் துதியை அதிகப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் தேவனை தேடி ஓடி வருவார்கள். தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி பயணம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8

23 மோன்ரியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494 நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821 சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826 இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

இழப்பதில்லை. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மையே நான் உயர்த்திடுவேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் கொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

0: அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட, அதிலே இருக்கின்ற மகிமை, ஒரு சந்தோஷம் நமக்கு எதிலே கிடைக்க? வேர் இட் கேன் பி பாசிபிள் யூ டு அண்ட் ஐ டு பி கெட்? தெர் இஸ் நோ எனி வே இன் திஸ் வேர்ல்ட் எக்ஸப்ட் ஹிஸ் பிரசன்ஸ். திஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவரை நாம் துதிப்போமா?
1: துதிகளின் பாத்திரன்னே திருசித்தம் போல் நடத்தி துஷனப்ப

நான் நம்பி இருக்கிற நம்முடைய துருகம் அவரே, நான் நம்பி இருக்கிற துருகம் அவரே, நான் நம்பி இருக்கிற கேடகம் அவரே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆராதிப்போம் வாருங்கள் என்கின்ற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் எபிரோன் திருச்சபைகளின் தலைவரும் மூத்த போதகருமான பாஸ்டர் கே பி எடிசன் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவன் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் தேவதாவையும் கர்த்தர் கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த அருமையான பாடல்களை ராகத்துடன் ஏற்றிய டி ஆர் கிங்ஸ்லி அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு இசையமைத்த அருமையான தேவதாசன் சாம் சுதாகர் அவர்களையும் தயாரிப்பாளர் டி பிரான்சிஸ் அவர்களையும் தேவன் தாமே உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நவெல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாடும்படியாக நாம் ஜெபிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன அருமையான வசனம் பாருங்கள். தேவனுடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடும் பொழுது அது அநேகருடைய உள்ளங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். மாத்திரமல்ல, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி நம்மை ரட்சித்து அவருடைய உன்னத அனுபவத்திலே நம்மை கொண்டு போவது மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாக அவரோடு வாழ தேவன் இரக்கம் பாராட்டுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கும் பொழுது பாடும் பொழுது கர்த்தரமை ஆஸ்வதிப்பார். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த அருமையான பாடல் கேசட்டையும் நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென்.
2: குறிப்பிட்ட நேரத்துல என் வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை, இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படி என் இளம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca

@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: சுபாவம் நமக்குள்ளே ஒன்றோடு ஒன்றாக கலக்கிறதை கூட நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் தெய்வத்தை தொழுது கொள்ளும் நாங்கள் அவர் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர், எப்படிப்பட்ட வல்லமை உடையவர், எப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் இரக்கத்தையும் அன்பையும் அவர் கொண்டவர் என்று நாங்கள் அறிய வேண்டியது மிகவும் நிச்சயமாயிருக்கிறது. அதுவே எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கும் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒரு அஸ்திபாரமாக, ஒரு விசுவாசமாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு வெற்றியின் ஜெயதொனியாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நம்முடைய வேத வசனத்திலே நாங்கள் ஆதியாகமத்திலே பார்ப்போமானால், தேவன் மனுஷரை படைத்த பின்பு அங்கே மனிதரோடு தேவன் குளிர்ச்சியான வேளையிலே வந்து உறவாடுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் பின்பு நாங்கள் பார்க்கும் போது ஆதியாகமம் 4:26 வசனத்திலே மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் அவர்கள் அறியாவிட்டாலும் அவருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஆகவே ஆதியாகமம் 17 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், தன்னை தெரிவிக்கும்படியாக, தன்னை அறிவிக்கும்படியாக, தன்னுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவர் அங்கே காணப்பட்டு அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அதன் பின்பு ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதே போல் ஈசாக்கும் தேவனை தொழுது கொண்டார். அவருடைய சந்ததியாகிய யாக்கோபும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கலாம். பின்பு தேவன் மோசேயோடு பேசிய போது அவர் சொன்னார், நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு யெகோவா என்னும் நாமத்திலே நான் அறியப்படவில்லை, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்னுடைய நாமம் யெகோவா என்று. ஆனால் மோசே, நான் உனக்கு யெகோவாவாக வெளிப்படுகிறேன். மோசேயோடு பேசிய தேவன் நான் கர்த்தர் என்று இஸ்ரவேலருக்கு சொல் என்று சொல்லி அவர் தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். அங்கே தேவன் தம்முடைய நாமத்தை யெகோவாவாகவும் நான் கர்த்தர் என்று சொல்லி அங்கே தெரியப்படுத்துவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலரும் எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்ற பின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை வேறுபித்து அழைத்து சென்ற போது செங்கடல் பிரிந்து பார்வோனின் சேனைகளை மூழ்கடித்த போது அவர்கள் அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். பாடும் பொழுது கர்த்தரின் பெலன் என்று சொல்லி பாடுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு தெரிந்தபடியால் அவர் அங்கே சொல்லுகிறார்கள், அவரின் கீதம் என் ரட்சிப்பு. ஆகவே அங்கே தேவனுக்கு அவர்கள் பல நாமங்களை சூட்டி துதிக்கிறார்கள். கர்த்தரின் பெலன், கர்த்தரின் கீதம், கர்த்தரின் ரட்சிப்பு என்று அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர்கள் அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். பின்பு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானால் தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய போது, சீனாய் மலையிலே அவர் வெளிப்படுத்திய போது, அவர் கடந்து போன போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், நான் 1000 இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறி அவர் தன்னை பற்றி, தன்னுடைய குணாதிசயங்களை பற்றி அங்கே அவனுக்கு மோசேக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். அதான் அவர் அற்புதங்கள், 10 பயங்கரமான காரியங்களை செய்து தேவன் இஸ்ரவேலருக்கு தன்னை வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கலாம். இது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. அது மட்டுமல்ல, அவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்தால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி தன்னுடைய சரீரத்தை அவர் பிக்க கொடுத்து அது புதிதாய் உளப்பட்ட நிலம் போல் அவருடைய முதுகு காட்சி அளித்தது என்று அங்கே ஏசாயா சொல்லுகிறார். எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்து எங்களுடைய நோய்களை குணப்படுத்தும்படியாக அவர் எங்களுக்கு மேல் வருகிற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டது. இவ்வளவு பெரிதாய் இரக்கம் செய்கிற தேவன், அவர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற அன்பின் தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொண்டது எவ்வளவு பாக்கியம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த தெய்வம் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கும் போது என்னையும் உங்களையும் கண்டபடியினாலே இன்று நாங்கள் விசுவாசித்த ஜாதியாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதாக அவர் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தருளினாரே, அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதே போல் அவர் சொல்றார், நான் அங்கே தன்னை விளங்கப்படுத்தும் போது தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்றும், அவர் தாயை போல் அணைப்பவர், தகப்பனை போல் சுமக்கிறவர் என்று இஸ்ரவேலருக்கு விளங்கப்படுத்துற ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று அவர் அங்கே அடிக்கடி கூறுவதை பார்க்கிறோம். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் தாய் அன்பு கொண்டு அணைப்பவரும் அங்கே தகப்பனை போல சுமப்பவருமாய் அவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எண்ணாகமத்திலே நாங்கள் பார்க்கும் போது அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் காக்கிற தேவன் என்று வெளிப்படுகிறார். அங்கே இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் தம்முடைய முகத்தை இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் போது மோசேக்கு கூறுகிறார், அவர் நம்மை காக்கிற தேவன். அவர் தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை போக்கிலும் வரத்திலும் காக்கிறவர் என்று உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது இந்த இடங்களில் எல்லாம் நான் அதிகமாய் பார்ப்பது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அனுபவித்திருக்கிறேன். வீதியினால் போகும் போது வாகன விபத்துகள் அடிக்கடி நடக்கதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் அவர் எங்களை பறந்து காக்கும் பட்சியை போல அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்கிறார். அவருடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவர் சந்ததி சந்ததிக்கு ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கும்படி மோசேக்கு தேவன் கூறுகிறார். ஆகவே சமாதானத்தின் தேவன், உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை நமக்கு விட்டு போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல தேவன் அங்கே சமாதானத்தை இஸ்ரவேலருக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உமக்கு தரிக்கப்பட்டது என்று இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார், உபாகமத்திலே என்னுடைய நாமத்தை அவர்கள் தரித்து கொண்டார்கள் அவர்கள் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிறார். பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படும், என்னுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டால் புற ஜாதியர் அந்நியர் ஜாதிகள் கண்டு என்ன செய்யுமாம், பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று அங்கே உபாகமம் 28:11 கூறுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் போது கர்த்தருடைய வார்த்தையிலே அங்கே 1 Samuel 17:45 இஸ்ரவேலுடைய இராணுவங்கள் தேவனாக அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீது அங்கே யுத்தத்துக்கு போகிற வேளையில் அவன் சொல்லுகிறார், இது இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் வருகிறேன் என்று அவன் அங்கே வெற்றி வாகை சூடி அங்கே கோலியாத்தை கொன்றதை பார்க்கிறோம். அங்கே அவன் ஒரு நாமத்தை சூட்டுகிறான் அவருக்கு, இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர், இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் என்று சொல்லி அங்கே அவன் ஒரு நாமத்தை வழங்கி அங்கே அவன் வெற்றி கொள்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாமத்துக்கு நான் சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது அடிக்கடி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சாலொமோன் ராஜாவுக்கு தரிசனமான போது, நீ கட்டிய இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை நான் பரிசுத்தமாக்கினேன் என்று கூறுகிறார். ஆகவே அவர் பரிசுத்தமானதில் அங்கே தரிசனமாக வந்து ஸ்தானம் பண்ணுகிற தேவன், அவர் சுவாசம் பண்ணுகிற தேவன். அதுபடியத்தை அவர் சொல்லுகிறார், என் கண்களும் என் இருதயமும் இந்நாளும் அங்கே இருக்கும். அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்த ஸ்தானத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்திலே என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கு. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, அந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக நாங்கள் வாழும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அங்கே அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் எங்களிலே பதிக்கப்படுகும் என்று அங்கே ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கிறோம். 1 4:7-14 அவர் அங்கே சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தும் போது, கர்த்தருடைய நாமத்தை தரித்த இஸ்ரவேலரை பார்த்து கூறுகிறார், நீங்கள் தாழ்த்தி ஜபிக்கும் போது நான் அங்கே உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜபிக்கும் போது நான் உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், குடும்பங்களில் சேமம் இல்லை, சபைகளில் சேமம் இல்லை, தேசங்களில் பட்டணங்களில் நாடுகளில் சேமம் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, அவருடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் ஆகிய நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட நாங்கள், எங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து ஜபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே அவர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களை பார்க்கிறோம். நாங்கள் தாழ்மைப்படும் போது அவர் கிருபை அளிக்கிறார். நாங்கள் தாழ்மைப்படும் போது எங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறார். நாங்கள் தாழ்த்தி ஜபிக்கும் போது கர்த்தர் அங்கே சுகத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பார்க்கிறோம் அங்கே அவர்கள் தாவீது ராஜா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்திலே வைத்து சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் போது அவர் அங்கு ஜனங்களை ஆசீர்வதித்து கர்த்தரை துதித்து பாடி அங்கே அவர் சொல்லுகிற அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். இது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற கட்டளையாயிருக்கிறது. அவர் அங்கே மத்தியிலே வருகிறார், ஆடி பாடி துதிக்கும் போது அவருடைய சமூகம் அங்கே இறங்குறது. ஆகவே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அன்பானவர்களே, இது எங்களுக்கு மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய செய்கைகளை நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகள், உங்களுடைய சந்ததிக்கு செய்த நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் அங்கே அறிவித்து துதிக்க வேண்டியது மிகுந்த கடமையாயிருக்கிறது. அப்பொழுது அறிவார்கள், புற ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும். ஆகவேதான் தாவீது ராஜா அநேக சந்தர்ப்பங்களிலே இவ்விதமாய் தேவனை துதித்து சங்கீதங்கள் பாடி அவருடைய நீதியை துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, கீர்த்தனம் பண்ணி துதிக்க வேண்டும். அதில் அவர் பிரியப்படுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணி அவருடைய நீதியை உயர்த்தி துதிக்கும் போது அவர் எங்கள் மத்தியிலே வருகிற தேவனாக இருக்கிறார். அது அவருடைய அன்பு, அது அவருடைய குணாதிசயம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 8 சொல்லுகிறார், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவின் உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி அங்கே துதிக்கிறார். பாருங்கள், அவருடைய அவருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதா இருக்கிறது, பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது. அப்ப இந்த மேன்மை உள்ள நாமம் அவருடைய நாமம். ஆகவே இந்த மேன்மை உள்ள நாமத்தை அறிந்தாத்தான் அவருக்கு நாங்கள் மகத்துவத்தை கொடுத்து அந்த வானங்களுக்கு மேலாக வைத்த அவருடைய கிரியைகளை, அவருடைய செய்கைகளை, அவருடைய படைப்புகளை நாங்கள் அறிந்து கர்த்தரை துதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் முடியும். சங்கீதத்திலே 33 அவர் கூறுகிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். ஆகவே அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்த நாங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது என்னவாம், எங்களுடைய இருதயம் களி கூறும். இன்றைக்கு களி கூறுதல் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இன்றைக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல், ஒரு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாவீது ராஜா கூறுகிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் என்னவாம், நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க வேண்டியது மிகவும் அதிசயமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று அங்கே 96 சங்கீதத்திலே அவர் கூறுகிறார். 3 அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதோடு மட்டுமல்லவா, அதை நாங்கள் நாளுக்கு நாள் அங்கே என்னவாம், ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது மிகவும் கடமையா இருக்கு. அதன் மூலமாய் ஜனங்கள் அங்கே கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, 103 சங்கீதத்தில் எங்க சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று அவர் துதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே சோர்ந்து போற எங்களுடைய ஆத்மாவை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அறிந்த நாங்கள் அங்கேயே ஸ்தோத்தரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அப்பொழுது அவருடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தம் பண்ணி ஸ்தோத்தரிக்க முடியும். நீதிமொழிகள் 18:10 பார்க்கிறோம், கர்த்தரின் நாமம் எப்படியாம் பலத்த துருகம், எங்களுக்கு துருகமாய் ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்களோடு சுகமாயிருப்பான். இன்றைக்கு சுகத்தை அற்றிருக்கிற நாம் கர்த்தரை பலத்த துருகமாய் கொள்ளும் பொழுது அங்கே நாங்கள் சுகமாய் ஓடி அதுக்குள்ளே வாழ முடியும். அவரே, அவருடைய நாமமே எங்களுக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஏசாயாவிலே சொல்கிறார், நான் கர்த்தர், இது என் நாமம். அவர் தன்னுடைய நாமத்தின் மகிமையை யாருக்கும் கொடுக்காத தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் இங்கே வணங்குகிறோம். அது மட்டுமல்ல, அவர் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவமான உன்னதமானவர் சொல்கிறார் என்று அங்கே வார்த்தை சொல்லுவது. அப்ப அவருடைய நாமம் எப்படியா நித்திய வாசியும் பரிசுத்தர், அது மட்டுமல்ல மகத்துவமும் உன்னதவுமான தேவனை நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆகவே இந்த தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்டவராம், இந்த சர்வ வல்லமையுடைய தேவன் எங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நாங்கள் பிதா என்று சொல்லி அவரை அழைக்கலாம். அது மட்டுமல்ல, எங்கள் மீட்பெருமாய் அவர் இருக்கிறார், அது பூர்வ காலம் முதல் இது உம்முடைய நாமம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எரேமியாவிலே அங்க சொல்லப்படுகிறதை நாங்கள் வாசிக்கலாம். ஆகவே அவருக்கு இடம் நாமம் வந்து நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று நாம் சொல்ல முடியும். ஏன், அவர் நீதி செய்கிற நீதியின் சூரியன். ஆகவே அவருடைய நாமம் நீதியாயிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவேலிலே அங்க தீர்க்க தரிசனமாக யோவேல் உரைக்கிறதை பார்க்கிறோம். அவை பார்த்தால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை எங்கும் உள்ளவர்கள், எந்த பக்கம் உள்ளவர்களே, வடக்கோ கிழக்கோ மேற்கோ தெற்கோ, எங்கும் உள்ளவன் எவனோ தொழுது கொள்ளும் பொழுது, இவ்விதமான நாமத்தை அறிந்து தொழுது கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று அங்கே பார்க்கிறோம். அவை மல்கியாவிலே பார்க்கிறோம், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் என்றார். அங்கே மோசேக்கு அவர் சொல்லுகிறார், நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று. இந்த வேத புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்போமானால் அவர் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமான காரியங்களை செய்தார், ராஜாக்களுடைய யுத்தத்திலே பயங்கரமான காரியங்களை செய்தார், தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியத்தை செய்தார். அது மட்டுமல்ல, மல்கியா அங்கே கூறுகிறார், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புத்தகம் ஒன்று அங்கே அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் அவருடைய நாமத்தை தியானிப்பது வீணல்ல, அவருடைய நாமத்தை துதிப்பது வீணல்ல. அவருடைய நாமத்தை நாங்கள் பயந்தவர்கள் துதிக்கும் போது, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் போது, நாங்கள் செய்கிற கிரியைகள், நாங்கள் துதிக்கிற துதிகள், அவரை தியானிக்கும் தியானங்கள் எல்லாம் அங்கே ஞாபக புத்தகத்திலே அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல் நாங்கள் பார்ப்போமானால் பழைய பாட்டிலே அங்கே பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகையை அங்கே குறித்து சொல்லும் பொழுது, அங்கே 430 முன்பதாக, 430 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் கூறுகிறார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நாம் அவருடைய நாமத்தை பற்றி பார்ப்போமானால் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இது கூறப்பட்டு எத்தனையோ கால இடைப்பது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கும் 701 681 இடைப்பட்ட காலத்திலேதான் இது எழுதப்பட்டது, உரைக்கப்பட்டது. நாங்கள் அது பின்பாக நிறைவேறியதை பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயம், சிம்சோனுக்கு வெளிப்பட்ட வேளையில அவர் அங்கே அதிசயம் என்று வெளிப்படுகிறார். பிறக்கிற வேளையிலே அவர் அதிசயமாய் பிறந்தார். அது மட்டுமல்ல, அவர் அங்கே பார்க்கிறோம் என்னுடைய நாமம் அதிசயம், அதாவது சிம்சோனுடைய பெற்றாருக்கு அங்கே தெரியப்படுத்தும் பொழுது அவர் கேட்கிறார், என்ன உம்முடைய நாமம் என்று. அப்பொழுது அவர்களுக்கு நான் அதிசயம் என்று சொல்லி அங்கே வழிபட்டதை பார்க்கிறோம். அதே போல் மோசேக்கும் இஸ்ரவேலின் வழிநடத்தை நாங்கள் அப்போது சிந்தித்தோம். அவர் அதிசயங்களை செய்து செங்கடலை பிளந்து அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் காணப்பட்டு அங்கே அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை பார்க்கிறோம். இவ்விதமாய் தேவன் ஜனங்களோடு உறவாடும் பொழுது அதிசயமுள்ள தேவனாக அவர் அங்கே அநேக சந்தர்ப்பங்களிலே வழிபட்டதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கத்தத்துவம், அவருடைய ஆளுகை எங்களுடைய குடும்பங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய ஆளுகை நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்கும் என்பதை அன்பானவர்களே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய ஆளுகை வந்தால் அவர் எங்களுடைய ஜீவியத்தின் சகல காரியத்தை அவர் பொறுப்படுப்பார். அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ஆளுகை வருவதாக கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். இஸ்ரவேலை வழிநடத்திய மட்டுமல்ல, அவர் ஆலோசனை கத்தராயிருக்கிறார். ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆலோசனை கத்தராயிருந்தார். அது மட்டுமல்ல, வல்லமை செய்த தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அங்கே எரிவோ கோட்டையை வல்லமையோடு கூட தகுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ தடைகள் வந்தபோது ராஜாக்களுடைய யுத்தங்களிலே அவர் அங்கே வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டு காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். யுத்தத்தின் வெற்றிகள் எல்லாம் தேவன் பக்கமாகவே அங்கே கிடைக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறது. அவர் நமக்கு ஒரு பிதா, நித்திய நித்தியமாக பிதா. மரணத்தின் பின்பும் அவர் எங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவரை ஏற்றுக் கொள்ளும் பொழுது நாம் பிதாவா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவுக்கு கீழ்ப்படைந்து நடந்த போது, சிலுவையின் மரண பரியந்த அவர் தாழ்த்திய போது, தன் பிதா செய்த காரியங்களை அவர் செய்து அங்கே மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். அவர் சமாதான பிரபுவாக எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவார். அங்கே அவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று. இன்றைக்கு சமாதானம் மற்றும் இந்த உலகங்கள் கலங்குகிறதா? உங்களுடைய வாழ்க்கை கலங்குகிறதா? இன்றைக்கு சமுதாயம் கலங்குகிறது அல்லவா? யுத்தங்களினால் இன்றைக்கு பிளவுபட்டு தேசங்கள் அல்லோ ஹல்லோல படுகிறதை பார்க்கிறோமே. சமாதானமே இல்லை, பயத்தினால் ஜனங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் இன் எதிர்காலத்தில் என்று எல்லோரும் கேள்விக்குறியாக இருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏற்றிக்கொள்ளும் பொழுது நான் சமாதான பிரபுவாக உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய பட்டணங்களிலும், உங்களுடைய சபைகளிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் வெளிப்படுவேன் என்று. ஆகவே இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும், நானும் கூட, கர்த்தராகிய இயேசு கிடத்திலே அவருடைய நாமத்தின் மகிமையும் அவருடைய நாமத்தின் வல்லமையும் அறிந்து நாங்கள் விசுவாசித்து நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக, வல்லமை உள்ள தேவனாக, சமாதான பிரபுவாக அவர் வெளிப்படுவார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்ல, அதை நாங்கள் கேட்டு கை கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தையோடு நீர் எங்களுக்கூடாக பேசி உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அறிவித்தபடியால் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் வல்லமையையும் உம்முடைய குணாதிசயங்களையும், நீர் அன்புள்ள தேவன், இரக்கம் செய்கிற தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தையும் ஆண்டவரே, 3-4 தலைமுறையிலே குற்றங்களை ஆண்டவரை விசாரிக்கிறவராய் இருக்கிற தேவன், பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன், அதோடு மட்டுமல்ல நீர் தாயை போல் தேற்றுகிறவரும் தகப்பனை போல் சுமந்து வந்த தேவன் என்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வாரும். இதை புதிதாய் கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே முற்றுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் வந்து ராஜாவாய் ஆளுகை செய்யுங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே முற்றுமாய் ஆளுகை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி, கர்த்தரும் இரட்சகருமாகிய எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். அருமையாக யாவரையும் நீங்க ஆசீர்வதித்தீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. கர்த்தர் இன்னும் அதிகமாக அவர் அவருடைய அன்பின் அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. வரவழைப்போமாக. தேங்க்யூ பொறுமையா இருந்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு நன்றி பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
2: சங்கமம் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையினாலும் கூட நாங்க ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 3:33 34 வசனங்களை இதே நாளில் நம்ம தியானிக்கலாம். 2 Samuel 3:33-34 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். இந்த வார்த்தையில இருந்து நாம் ஒரு சில குறிப்புகளை நம்ம கவனிக்க முடியும். நன்றாக கவனிங்க. ஒரு ராஜா அப்னேருக்காக அழுது புலம்புகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். ஒரு திறமையான, ஒரு பராக்கிரமசாலி, எல்லா கலைகளையும் கற்று தேறின ஒரு மனுஷன், யுத்தங்களை முன்னின்று நடத்துகிற ஆற்றல் உள்ளவன், ஒரு தாவீதுக்கு எப்படி ஒரு யோவா மெய் பாதுகாவலனாக இருந்து தாவீதை பாதுகாத்து வருகிறானோ அதே போல சவுலுக்கு, சவுல் ராஜாவுக்கு ஒரு மெய் பாதுகாவலனாக இருந்து அவனை இதுவரை பாதுகாத்து வந்ததை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். ஆனால் அவனுடைய முடிவை தாவீது பார்த்த பொழுது ரொம்ப துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். ஆரம்பம் நன்றாக தான் இருந்தது, ஆனா அப்னேருடைய முடிவோ துக்கமான ஒரு காரியமாக காணப்பட்டது. தாவீது ராஜா சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனானே. நாம் எல்லாருக்கும் மரணம் ஒன்று உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். ஆனால் மதிகட்டவனை போல மரித்துவிடக் கூடாது. நாம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு என்னுடைய செய்தியின் கடைசி பகுதியிலே நான் கொஞ்சம் விவரமாக சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னதாக என்னுடைய செய்தியின் தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம செய்திக்குள்ள கடந்து போகலாம். இன்றைய நாளிலும் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் அடைக்கல பட்டணம். நம்ம எண்ணாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35 என்னாகமும் 35 10-12 வசனங்களை இப்படி நாம வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திலே பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களை சில பட்டணங்களை குவிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுமோ சாகாமல் பழி வாங்குறவன் கைக்கு தப்பியோடி இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவுது. நாம் இங்க வாசிக்கிற இந்த பகுதியிலே ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிற ஒரு ஒரு கட்டளையை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நீங்க யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போன உடனே நீ அந்த கானானை பிரித்து ஒவ்வொரு கோத்திரங்களுக்காக ஜனங்களுக்காக நீ அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது நீ ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், லேவி கோத்திரத்தோடு இணைந்து வருகிற எல்லைகளில் எல்லாம் ஒரு 6 அடைக்கல பட்டணங்களை நீ உண்டாக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்றால், தேவன் அந்த நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கடுமையான நியாயபுரமான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. கண்ணுக்கு கைக்கு கைசி, ஒரு கை பிசகாக அல்லது தவறுதலாக தெரியாம ஏதோ தற்செயலாக ஒரு விபத்தை போல காரியம் நடந்தாலும் அவன் கட்டாயம் கொல்லப்பட வேண்டும் என்கிறதான ஒரு கடுமையான சட்டங்கள் அந்த நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருந்ததுனால ஆண்டவர் அந்த காரியங்களை முன்னிற்று பாருங்க. நான் இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அல்லது ஆரம்ப நாட்களிலே எங்களுக்கு முன்பதாக நின்று போதித்த நிறைய தலைவர்கள் சொல்லும் பொழுது எப்படி எங்களுக்கு காண்பித்து தந்தார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே தேவன் கடுமையாயிருந்தார், அக்கினியாயிருந்தார், பட்சிக்கிறவரை போல இருந்தார், அவரிடத்துல இரக்கமே இல்லை, அவர் சின்ன தவறு செய்தாலும் தண்டிக்கிறவராகவே இருந்தார், அப்படின்னு தான் நாங்கள் போதிக்கப்பட்டிருந்தோம். ஆனா உண்மையாகவே நாங்கள் வேத புத்தகத்தை திறந்த மனதோடு வாசித்து பார்த்தால், நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவன். இந்த இடத்துல நீங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று. தற்செயலாக ஒருவன் கொன்று விடுவானால், செத்து போவானால், விபத்தாக சடுதியாக சம்பவங்கள் நடந்தாலும் அவன் தப்பித்துக் கொள்ளுவதற்காக ஒரு அடைக்கல பட்டணத்தை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு முன்னதாகவே மோசேக்கு கட்டளையாக சொல்லுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம இங்கே வாசிக்கிறோம். அன்றைக்கு அவர்களுக்கு அடைக்கல பட்டணமாக, அவர்களுக்கு அடைக்கல பட்டணமாக அவர்களுக்கு தேவன் கொடுத்த பிரதான இரக்கத்தை நாம் அங்கு வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாமும் வாழ்கிற இந்த நாட்களிலே தேவன் தவறு செய்து, குற்றம் செய்து, பிழை செய்து, பாவம் செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, தேவன் அருவருக்கிற காரியங்கள்ல ஈடுபட்டு தெரிந்தோ தெரியாமலோ ஜனங்கள் சிதறுண்டு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிற பொழுதெல்லாம், இந்த காலத்திலும் அதே போல தேவன் நமக்கும் அடைக்கல பட்டணங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு 4 வகையான தேவன் நமக்கு தந்ததான அடைக்கல பட்டணங்கள் என்ன என்கிற ஒரு 4 வகையான அடைக்கல பட்டணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தந்துவிட்டு அதுல ஒரு காரியத்தை தான் நாம கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களில் வாழ்கிற நமக்கு தேவன் அடைக்கல பட்டணமாக தேவன் தந்திருக்கிறார். இரண்டாவதாக திருச்சபையை தேவன் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக தேவன் தந்திருக்கிறார். திருச்சபையை தேவன் ஒரு அடைக்கல பட்டணமாக தேவன் தந்திருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு அடைக்கல பட்டணமாக தேவன் தந்திருக்கிறார். அன்றைக்கு எகிப்தில் உள்ள ஜனங்கள் சங்காரமாகாதபடிக்கு நிலை கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட எல்லா இஸ்ரவேல் குடும்பங்களும் காப்பாற்றப்பட்டது போல, சங்கார தூதன் அவளை கடந்து போனது போல, இன்றைக்கும் தேவன் அவருடைய ரத்தத்தை நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக தந்திருக்கிறார். நான்காவதாக இப்படி நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அவருடைய நாமம் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே, நீங்க நான்கு வகையான அடைக்கல பட்டணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இரண்டாவது தேவன் நமக்கு தந்த திருச்சபை, மூன்றாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், நான்காவது அவருடைய நாம். நாம் எது நம்மை திரத்துகிறதோ, பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், மந்திரங்களா இருக்கலாம், பேய் பிசாசுகளா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், எது நம்மை திரத்துகிறதோ நாம் ஓடி அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை தேவன் நமக்கும் இன்றைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆகவே இந்த நாளிலே நாம் அதுல ஒரு காரியத்தை தான் நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது சொல்லப்பட்ட காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நான் இந்த அடைக்கல பட்டணத்தினுடைய விசேஷம் என்ன, ஏன் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்து போவதை நாம் நன்றாக கவனித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிழலாக சொல்லப்பட்டது நிஜமாக நாம் காணக்கூடியதாகவே இருக்கிறது. முதலாவது கவனிங்க, இந்த அடைக்கல பட்டணத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், அடைக்கல பட்டணத்துடைய விசேஷம் என்னவென்றால், அடைக்கல பட்டணம் 24 மணி நேரமும் திறந்தே தான் இருக்கு. கவனிங்க, எந்த நேரத்துல நாம் அந்த பட்டணத்துக்குள்ள போகலாம், எந்த நேரத்துக்குள்ளும் நாம் அந்த பட்டணத்துக்குள்ள ஓடலாம். 24 மணி நேரமும் திறந்தே இருக்கிற ஒரு பட்டணம் என்றால் இந்த அடைக்கல பட்டணம் தான். எப்பொழுது கொலை செய்தவன், தவறு செய்தவன், குற்றம் செய்தவன், விளைவிட்டவன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவன் யாராய் இருந்தால், எந்த நேரத்திலும் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டணம், திறந்த வாசலை தேவன் நமக்கு இன்றைக்கும் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னதி எங்கெங்கெல்லாம் இருந்தது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், தேவன் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த அடைக்கல பட்டம். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பார்கள் தரு. இரு கரம் கூப்பி திறந்த வாசலிலே நின்று தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எது வாட்டுகிறது, எது வதைக்கிறது, எது உங்களை திறத்துகிறது, நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினத்துல ஓடி வர முடியும். அவர் இன்றைக்கும் நம்மை ஏற்றுக்கொள்ளவும், நம்மை ஆதரிக்கவும், நம்மை தேற்றி, நம்மை தைரியப்படுத்தவும், நம்மை போஷிக்கவும், உடுத்துவிக்கவும், நம் தேவைகளை சந்திக்கவும், நமக்கு துணையாக, நமக்கு ஜெயமாக ஒரு வாழ்வை தருவதற்கு அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நாம் ஓடி வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராகி இயேசுவின் அண்டையில நாம ஓடி வந்து விட்டால் போதும், நமக்கு ஒரு நித்தியமான, ஒரு உண்மையான ஒரு பாதுகாப்பை நாம் அனுபவிக்க முடியும். இரண்டாவது நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இந்த அடைக்கல பட்டணத்துடைய விசேஷம் என்ன. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கொலை செய்தவன் ஓடி வரக்கூடிய தூரத்தில் அந்த அடைக்கல பட்டணங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஒருவன் கொலை செய்து விட்டான் என்றால் அதிக தூரத்துல இல்ல, அவன் இலகுவாக ஓடி வரக்கூடிய தூரத்துல அந்த அடைக்கல பட்டணங்களை அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, என் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். 27வது வசனம், 17:27, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்ல கவனிங்க, ரொம்ப சமீபத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்களும் நானும் ஓடி வந்தடையத்தக்கதாக தூரத்துலதான் அவர் இருக்கிறார். நாம் ஆண்டவரை தேடி எங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. மலைகளுக்கு பின்னால, காடுகளுக்கு பின்னால, பெரிய பெரிய கிலோமீட்டருக்கு அங்கால நாம் தூர தேசங்களுக்கென்று அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ரொம்ப சமீபத்துல, நீங்க இலகுவாய் போய் சேரக்கூடிய ரொம்ப சமீபத்துல ஆண்டவர் உங்களை அருகாமையில இருக்கிறாருங்கிறதுதான் அப்போஸ்தலர் 17:27 நாம வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம், எவ்வளவு அருகாமையில அவர் இருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20 வசனத்தை பாருங்க, இதோ வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுகிறேன், நீங்க வாசல திறந்தால் போதும், நான் உங்கள் உள்ளே வந்து விடுகிறேன் என்று சொல்லி, ரொம்ப சமீபத்துல வாசலுக்கும் வீட்டுக்குள்ளே உள்ளே வருவதுக்குள்ள இடைவெளியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு சமீபமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில அவர் இருக்கிறார். எந்த பாடுகளுக்குள்ள நீங்க கடந்து போனாலும், பிதாவே நீங்க கூப்பிட்டாலே போதும், ஆண்டவராக இயேசுவே நீங்க இந்த கூப்பிட்டாலே போதும், அவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன். தண்ணீரோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது கஷ்டங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், பே பிசாசுகளுடைய அழுத்தங்களுக்கு மத்தியிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, நீங்க வந்தடைய தக்க பக்கத்துல தான் அவர் இருக்கிறார், உங்க வாசல் அருகாமையில தான் அவர் இருக்கிறார். நீங்க உங்க இருதய கதவை திறந்தாலே போதும், என் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அவர் வந்து விடுவார். நான் சில ஒரு வேத தேவ மனுஷன் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தை நான் இப்படி கேட்டேன், ஒரு ஒரு ஆண்டவர் வாசப்படியில நின்று கதவை தட்டும் பொழுது வெறுமையா வந்து அவர் நின்று தட்டுகிறவர் அல்லையா, அவர் பல ஆசீர்வாதம் என்கிற பொதிகளோடு அவைகளை சுமந்து கொண்டு வந்து அவர் நம்முடைய வாசப்படியை தட்டுகிறாராம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு திருமைகள், எவ்வளவு ஆசீர்வாதம் நாம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமான பொதிகளை தன் தோள்களில சுமந்து கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாசலையும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறாராம். நமக்கு அது விளங்கல, நமக்கு அது தெரியல, நாம ஏதோ அந்நிய தெய்வம் என்று நினைத்து அதை புறக்கணித்து விடுகிறோம், வேறு மதத்தவருடைய தெய்வம் என்று சொல்லி நாம் அதை புறக்கணித்து விடுகிறோம். அப்படி அல்ல தேவனுடைய ஜனமே, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, உங்களை இந்த இக்கட்டான நிலையில இருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படி, உங்கள் ஆபத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி அந்த ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதமான பொதிகளை சுமந்தவராய் வந்து நின்று உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த அந்த அந்த இருதய கதவை திறந்து உள்ளே வாங்க ஆண்டவர் என்று சொன்னாலே போதும், தேவன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வதாக வசனத்துல நாங்க இப்படி வாசிக்கிறோம், 3வதாக அடைக்கல பட்டணத்தினுடைய விசேஷம் என்ன, வேதம் சொல்லுகிறது எவ்வளவு காலம் அங்கு இருக்க முடியும் என்று நீங்க தேடி பார்த்தால், அந்த அந்த அடைக்கல பட்டணத்துல இந்த கொலை செய்தவன் ஓடி போய் எவ்வளவு காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தால், யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 6வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். யோசுவா 20:6 நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்த அந்த காலத்துல இருந்த பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அங்கே இருக்க முடியும். யோசுவா பாருங்க, அந்த வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், யோசுவா 20வது அதிகாரத்துல யோசுவா 20வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த பிரதான ஆசாரியன் மறிக்கிற மட்டும் அந்த அந்த அந்த கொலை செய்தவன் அங்கு போய் இருக்க முடியும். பாருங்க 6வது வசனம், நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பதாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்த நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய அடைக்கல பட்டணத்துக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய அடைக்கல பட்டணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. ஒரு தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு, அதாவது இந்த இந்த கொலை செய்தவன் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துல போய் இருந்து 1-2 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆசாரியன் செத்து போயிட்டான்னால் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனவன் வெளியே வந்து விட வேண்டும், அவனுடைய காலம் முடிந்து விடுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எபிரேய ஆக்கியம் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், 7வது அதிகாரம் 25வது வசனம், எப்பொழுதும் மறிக்காத ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த அடைக்கல புதிய ஏற்பாட்டில வாழுகிற ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயமெடுத்த ஆண்டவர், மரணமே இல்லாத ஒரு ஆண்டவர். சதா காலமும் அவன் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்க முடியும். மரிக்காத மரணத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர், பிரதான ஆசாரியன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நாம வந்து சேர்ந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் ஒரு தற்காலிகமான பாதுகாப்புக்குள்ள அல்ல, நித்திய காலமா இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்குள்ள

நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு சதா காலமும் கூட இருக்கிறார். நான்காவதாக நன்றாக கவனிங்க, இந்த அடைக்கல பட்டணத்துடைய விசேஷம் என்னவென்றால், கொலை செய்தவன் அந்த அடைக்கல பட்டணத்தை இலகுவாய் கண்டுபிடிப்பதற்கு அந்த வீதிகள் எல்லாம் குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்குமா? அல்லது கவனிங்க, அந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவன் ஓடி போகிறதுக்காக இந்த ரோட்டை, இது அடைக்கல பட்டணத்தினுடைய வீதி, அல்லது இது இந்த வழியாக போன அடைக்கல பட்டணத்துக்கு போகலாம் அப்படின்னு குறியீடுகள் வைக்கப்பட்டிருக்குமா? எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இன்றைக்கும் தேவன் நாம் அடைக்கல பட்டணத்தை போய் அடைவதற்காக நிறைய குறியீடுகளை தேவன் வைத்திருக்கிறார். நானும் சில குறிப்புகளை நான் சொல்ல முடியும். அல்ல கவனிங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் அடைக்கல பட்டணத்தை காண்பி அடையாளப்படுத்தி காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடு மட்டும்தான். அந்த கவனிங்க, ஒரு துண்டு பிரதி ஒரு குறியீடாகும், ஒரு கேசட், ஒரு ரேடியோ, நாம கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வானொலி எல்லாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை வழிகாட்டுகிற ஒரு குறியீடு தான். ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நிறைய இலகுவாக நாம் அந்த பட்டணத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நிறைய குறியீடுகளை இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நாங்கள் அடைக்கல பட்டணம் கிடையாது, நாங்கள் குறியீடுகள் மட்டும்தான். வேதாகமத்துல ஊழியர்களுடைய கால்கள்ல போய் விழுந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. பேதுருடைய கால்கள்ல போய் விழுகிறார்கள், பவுலுடைய கால்கள்ல போய் விழுகிறார்கள், ஒரு யோவான் தூதனுடைய கால்கள்ல போய் விழுகிறான். அவர்கள் எல்லாரும் அவர்களை தூக்கி எடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்களும் உங்களை போல சாதாரண மனுஷர் தான், நீங்க தொழுது கொள்ளணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். எனக்கு பிரியமான தேவஜானமே, எவ்வளவு அழகாக அவர்கள் அந்த இயேசுவை விரல் நீட்டி காண்பித்து கொடுக்கிறதை நாம பார்க்க முடியும். ஆகவே நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரனை அல்ல, ஊழியக்காரனுக்கு மேலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஊழியனை நீங்க கனம் பண்ண வேண்டும், ஆனால் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். ஆகவே நாம் ஒரு குறியீடு மாத்திரமே. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், மறுபடியுமாக நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வசனத்துக்கு நேராய் போவோம். வசனம் சொல்லுகிறது, ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துல அப்னேரை குறித்து நாம வாசித்தோம் அல்லவா? அப்னேர், இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அப்னேர் ஒரு மதிகட்டவன் போல செத்து போனானே என்று சொல்லி ராஜா அழுது புலம்புகிறது தான் நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஜனங்கள், வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓசியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள், வேதத்துல இன்னும் ஏசாயாவு புஸ்தகத்துல வாசிக்கிற என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த அப்னேர் மரித்து போனதான ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த அப்னேர் எங்க போய் இவர் மரிக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, அடைக்கல பட்டணத்துல போய் அவர் மரிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த அடைக்கல பட்டணங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேதாகமத்துல வாசித்தால், யோசுவாவின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும். ஏழு எட்டு வசனங்களிலே இந்த அடைக்கல பட்டணங்களுடைய பெயர்கள், ஆறு பட்டணங்களுடைய பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பட்டணம் தான் எப்ரோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். இப்ப இங்க கவனிச்சாங்க, வசனம் சொல்கிறது, இந்த தாவீதை சந்திக்கும்படி அப்னேர் இந்த எத்ரோனுக்கு வருகிறான், இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வருகிறான். ராஜாவை அவன் சந்தித்து அவன் திரும்ப வீட்டுக்கு போகிற பொழுது, இப்ப கவனித்து பாருங்க, இந்த வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், இருபத்தி

0: ஏழாவது வசனம், ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் 27 வசனம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற பொழுது யோவாப் அவனோடு கூட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி அசகலுக்காக இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். இப்ப அப்னே நல கவனிங்க, ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறான். ஆனால் அந்த யோவாப் நன்றாக தெரியும், வேத ஒழுங்கின்படி நியாயப்பிரமான சட்டத்தின்படி நாம அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை கொல்லக்கூடாது, கொல்லவும் முடியாது. ஆகவே இந்த இந்த காரியத்தை அறிந்திருந்த யோவா அந்த அப்னேரை அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருந்து வெளியே எடுத்து அவன் நல்ல கவனிங்க, அவன் ரகசியமாக சமாதானம் பேசுகிறவனை போல ஒரு நடிப்பு நடித்து ஒரு ஒரு வஞ்சனையாக தந்திரமாக அந்த அடைக்கல பட்டணத்துல இருந்து அந்த அப்னேரை வெளியே எடுத்து அந்த யோவா அவனை கொண்டு போடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் நீங்க துரிதமாய் ஓடிவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அடைக்கல பட்டம். அதே நேரத்துல நான் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி என்னவென்றால், அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கொல்லாத சத்துருவானவன் யார விழுங்கலாம், யார கொள்ளலாம் என்று சுற்றி திரிகிற சத்துருவானவன் உங்களுக்கு அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு, அவருடைய ரத்தத்துக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு, சபைக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு, அவருடைய நாமத்துக்குள்ள நீங்க இருந்தால் பாதுகாப்பு. இப்படிப்பட்ட பாதுகாப்பான அரணான இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களில் ஒரு யோவா அப்னேரை ரகசியமாய் வெளியே எடுத்து கொன்றது போல இன்றைக்கு சாத்தானானவன் செய்கிற தந்திரமான வேலை இதுதான். அடைக்கல பட்டணத்துள்ள இருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் நான் சொல்கிறேன், சத்துரு உங்களை கொல்லும்படி தந்திரமான முறைகளை இந்த நாட்கள்ல கையாண்டு வருகிறது நீங்க பார்க்க முடியும். ஒரு இச்சையை கொண்டு அவன் உங்களை வெளியே இழுக்க பார்க்கிறான், ஒரு பண ஆசையை கொடுத்து உங்களை வெளியே இழுக்க பார்க்கிறான், இந்த உலக சுற்றுமங்களை கொடுத்து அவன் உங்களை வெளியே இழுக்க பார்க்கிறான். உங்களை வெளியே இழுத்து கொண்டு போவதற்கான பிரதான நோக்கமே உங்களை கொண்டு போட வேண்டும் என்பதுதான். நீங்க கிருபை பெற்ற மக்களாய் இருக்கலாம், பராக்கிரமசாலியை போல இருக்கலாம், தாளத்துடையவர்களாய் இருக்கலாம், வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாய் இருக்கலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாய் இருக்கலாம். நீங்க மதிகட்டவன் போல செத்து போய்விடக் கூடாது, அவனுடைய தந்திரங்களில சிக்கி மதிகட்டவன் சாகிறது போல செத்துடக் கூடாது. தேவனுக்கு சபைகளுக்கு எச்சரிக்கிற காரியம் என்றுதான், சபைக்குள்ள இருக்கிற வரையிலான உங்களுக்கு பாதுகாப்பு, இயேசுக்குள்ள இருக்கிற வரையிலான உங்களுக்கு பாதுகாப்பு, ரத்தத்துக்குள்ள இருக்கிற வரையிலான உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிற வரையிலான உங்களுக்கு பாதுகாப்பு. வெளியே போய்விடக் கூடாது. நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்காக இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருந்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும். உலகம் நம்மை இழுக்க பார்க்கிறது, பாவம் நம்மை வெளியே இழுக்க பார்க்கிறது, பேய் பிசாசுகள் நம்மை வெளியே இழுக்க பார்க்கிறது. அவனுடைய தந்திரங்களுக்கு நீங்க அகப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வெளியே போய்விட கூடாது. 2 கொரிந்தியன் புத்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம், 2:14 வசனத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க, 2 கொரிந்தியன் புஸ்தகம் 2:14 இப்படி வாசிக்கிறோம், 2:14, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லது எவ்வளவு தந்திரமான முறையில சாத்தான் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டு வருகிறான் என்று பாருங்க. அந்த அந்த தந்திரங்கள்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது 11வது வசனம் சொல்லுகிறது, சாத்தானால நீங்க மோசம் போகாத படிக்க என்று சொல்லி அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாது அல்லவே என்று சொல்லி சொல்லுகிறான். என்ன காரணம்? 10வது வசனத்தை பாருங்க, எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறோனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னதியிலே மன்னித்திருக்கிறேன். தேவன் மன்னித்த ஒரு மனுஷனை உங்களால மன்னிக்க முடியாமல் போகிறதா? சாத்தானுடைய தந்திரமான செயல்கள் அங்கே இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான் பாருங்க, நமக்கே தெரிகிறது இல்ல. நாம பகையை வைத்துக் கொண்டு கசப்பை வைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது சாத்தானுடைய தந்திரமான ஒரு வேலை என்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியல, நம்மளால அதை சரியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நாம் அவனுடைய தந்திரத்துல சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிய முடியாமல் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மதிகட்டவனை போல நாம் பறித்து விடக் கூடாது, சங்காரம் ஆகிடக்கூடாது, அறிவில்லாமல் சங்காரம் ஆகிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல அவனுடைய தந்திரங்களை அறிந்து நாம் செயல்பட நாம் அறிந்திருக்க வேண்டும். அடைக்கல பட்டணத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அவனுடைய தந்திரங்களை அறிந்து அதிலிருந்து விலகி ஆண்டவருக்குள்ள இன்னும் முன்னேறி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த அடைக்கல பட்டணங்களுக்குள்ளே வர வேண்டிய ஜனங்கள் எல்லாரும் சீக்கிரம் வந்து சேர ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை அறியாது இருக்கிற ஜனங்கள், இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ள ஓடி வர என் திரும்ப செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவரே, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள கடந்து வர வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதே நேரத்துல அடைக்கல பட்டணத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த சத்துனுடைய தந்திரமான காரியங்களை சிக்கப்பட்டு வெளியே போய் அகால மரணமாய் விடாதபடி, மதிகட்டவளை போல மறித்து விடாதபடி ஆண்டவரே இந்த சபை மக்களை ஜனங்களை நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஆளுகைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமேன். அடைக்கல பட்டணம், நாலு விதமான அடைக்கல பட்டணத்தை பற்றி அறிவித்தீர்கள். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி பாஸ்டர். உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்பின்படி எங்களை மத்தியில் வந்து எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தரின் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமே, அருமையான வார்த்தைகள் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை கொழும்பிலிருந்து வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது வேறுங்கள், உங்களோட வார்த்தையை ஆவலோடு கேட்பதற்கு காத்து நிற்கிறோம். வேறுங்கள், உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you பாஸ்டர்.
3: Recording in progress.
2: Thank you, thank you. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு இறை ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த நித்திய வெளிச்சத்தோடு ஆண்டவரே எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கோடான ஓடி கோஷம் ஐயா. இந்த நேரத்திலும் கூட மூத்த ஊழியர் ஆகிய மகேந்திரன் ஐயாவுடைய சத்தியத்தை கேட்க எவ்வளவோ ஆவலாய் இருந்தேன். இப்ப அந்த கூட்டி அவன் நித்திய வெளிச்சத்துக்குள் என்னை சேர்த்து கொண்டதற்காக கோடான கோடிக்கோ சொல்றோம். இதுவரையில் ஆண்டவரே உண்மை மகிழ்விக்க பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக உங்களை மேன்மைப்படுத்தின ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியகாரிகளையும் ஆண்டவரே உமது வார்த்தைகள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய விளக்கினாலோ ஒரு ஆக்கிரமித்தினாலே ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது சுவாமி, ஆவியினால் ஆகும் என்று சொன்ன காரியத்தினாலே எப்படி நாங்கள் எழும்பி பிரகாசிப்பது என்பதை ஒரு தாயகமாக எடுத்து இன்றைய நாளே உங்களோடு பேச ஆரம்பிக்கின்றேன். பெருந்த ஆவியானவருடைய பேசுவாராக. எழும்பி பிரகாசிப்பது எப்படி? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, தன்னுடைய மகிமை உன்மேலே உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கின்றவனுடைய ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா! ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. எசாயா 60வது அதிகாரம் 1, 2, 3வது வசனங்களிலே இவ்விதமாக எழுந்து எப்படி பிரகாசிப்பது என்பதை அவர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். எழுப்பி பிரகாசியுங்கள், ஜனங்களுக்கு ஒளி கொடுங்கள், அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவர்களை கர்த்தரண்டை வழி நடத்துங்கள், கர்த்தரண்டை வழி நடத்துங்கள். அது யார் கையில ஒப்படைத்திருக்கு? எங்களுடைய கைகளிலே, ஊழியர்களுடைய கைகளிலே ஒப்படைத்திருக்கிறது என்பதை மறந்து போவதற்கு பிரகாசிங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அந்தகார வல்லமைகளை குறித்தும் இருள் ஆதிக்கத்தை குறித்தும் எச்சரிக்கின்றார்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூட போகிறது என்று தெரிவிக்கின்றார். அந்திகிரிசு ஆட்சி பூமியை காரிருள் மூடும் நேரம் வந்து விட்டது. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட போகின்ற நேரமும் வந்து விட்டது. கிருபையின் தருணங்கள் தேசத்தை விட்டு போகின்றன. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டெழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்ற பேசியர் 5:14 வசனத்தில வாசிக்கின்றோம். ஒரு அரசியல்வாதி, ஐயா நான் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு போட்டியிடப் போகின்றேன், எழுத்து ஆசீர்வதிங்கள் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு மாதிரி ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிலும் கத்தனை ஊழியக்காரனாக எழும்பி பிரகாசித்து ஜனங்களுக்கு அதிகமான நன்மையை செய்யலாமே என்றேன். மார்ட்டின் லூத்தர் நாட்களில கிறிஸ்தவ சமுதாயம் இருண்டு கிடந்தது. அவர் ஜனங்களை கைத்தட்டி தட்டி தட்டி எழுத்தினார். வேத மொழிகளையும் மொழி பெயர்ப்புகளையும் கொண்டு வந்தார். சத்தியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதினாலே அவர் இருளில் பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சமானார். அவரை பிரகாசிக்கின்ற கர்த்தர் சூரியனை படைத்தார். இருளை பிரகாசிக்கும்படியாக சந்திரனை நட்சத்திரத்தையும் ஏற்படுத்தினார். ஆனால் இன்று கிடந்த மக்களுடைய உள்ளத்துல தெய்வீக வெளிச்சத்தை கொண்டு வர உங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தான் இன்றைய எலியா, நீங்கள் தான் இன்றைய எலிசா. மறந்து போகிறீர்கள். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதற்கு ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:9 வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் இயேசு கிறிஸ்து. அவரால எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாக ஒன்று நினைத்திருக்க முடியும் என்பதையும் ஒலோசியர் 1:28 வாசிக்கின்ற நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தாலும் ஆத்மாவில் ஒளி வீச செய்யக்கூடிய மார்க்கங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றேன், என்னை பின்பற்றுகிறோன் இருளிலே நடவாதபடி ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார் யோவான் 8:12 வசனத்தில் இருந்து. சூரியனுடைய ஒளியை பெற்று சந்திரன் பிரகாசிக்கின்றது போல நீயும் சூரியனாகிய கர்த்தரிடத்திலே இருந்து நாம் ஒளியை பெற்று உலகத்துக்கு அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பதை நாங்கள் மத்திய 5:14 வாசிக்கின்றோம். கணவனை இழந்து ஏழு குழந்தைகளையே பரிமாறிக்க வழி இல்லாமல் துன்ப வேதனையிலே அப்படிப்பட்ட ஒரு சகோதரி ஆண்டவருக்கு எழுமையை பிரகாசிக்க விரும்பினாள். அவளுக்கு படிப்பறிவு இல்லை, வேதத்தை வாசிக்க தெரியாது. கர்த்தர் பேசினார், திருமையப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்ற வட்டவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படியாக வைத்து நீல நிறத்தில் உன் ஆசை பார மாக்குவேன் என்றார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:11 வசனத்தில் வாசிக்கணும். இந்த வசனம் உங்களோடு பேசும், கல்லுகளை பிரகாசிக்க செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடமே வித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமையை கொடுத்தார், திட்டமும் தெளிவுமாக தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற வல்லமையை கொடுத்தார். அவருடைய ஏழு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களாக்கினார். நான் கல்லுகளுக்கு பிரகாசிக்க செய்வேன் என்று வாக்குத்தம் பண்ணின தேவன் ஆமென் உள்ளவராகவே இருக்கிறார். கணவன்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளிய போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாகவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்பதை நாங்கள் தானியே 12:3 வாசிக்கின்றோம். ஏழு நட்சத்திரங்கள் கையிலே ஏந்தி ஏழு குத்து உலக்குகள் மத்தியிலே உலாவுகின்ற கர்த்தர் என்று வெளிப்படுத்த உத்தேசம் 2:1 வாசிக்கின்றோம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க மெய்யாகவே செய்வார். ஊழியத்தில் நீங்கள் பிரகாசிக்கும்படியாக தேவனுடைய வல்லமையை வாங்கியுங்கள். தேவனுடைய வரங்களின் மேல் பசி தாகமாக இருங்கள். கர்த்தர் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புவார். விதமாக நற்பிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்பதையும் நாங்கள் மத்தியும் 5:16 வாசிக்கின்றோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பது எப்படி? முதலாவதாக ஜெபத்திலே பிரகாசம், ஜெபத்திலே ஜெபத்தினாலே பிரகாசம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்றும் அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக உண்டாயிற்று என்றும் மத்தியும் 17:2 வாசிக்கின்றோம். இயேசுவை ஜெபம் பண்ணுகையிலே மறுபுவமானார், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒரு மனிதனுடைய ஜபஜீவியம் முதலாவது அவனுடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்கிறது, இரண்டாவது அவனுடைய குடும்பத்தை பிரகாசிக்க செய்கின்றது, மூன்றாவதாக அவனுடைய ஊழியத்தை பிரகாசிக்க செய்கின்றது. இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று என்று வேதம் சொல்கிறது. லூகா 9:29 வாசித்து தியானியுங்கள். இயேசு ஜெபம் பண்ணுகையிலே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்றும் வான் புறாவான பரிசுத்த ஆவியான அவர் மேல் இறங்கி வந்தார் என்றும் இதோடும் கூட அவரை குறித்து சாட்சி கொடுத்து இவர் என் இயேசுகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தார். ஆம், ஜெபம் வானத்தை திறக்கின்றது என்பதை நாங்கள் ரூபா 3:21 வாசிக்கின்றோம். இயேசு ஜெபம் பண்ணுகையிலே தேவன் இறங்கி அவர் என்று 22:42-43 வாசிக்கின்றோம். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி சீடர்களை தமக்கென்று தெரிந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஜெபம் பண்ணி 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேர்களுக்கு போஷித்தார் என்பதையும் நாம் கர்த்தருக்கு ஜெபத்தினாலே எழுந்தி பிரகாசிக்க முடியும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அவர்கள் தமிழிலே பெரும்பாலும் எழுப்புதல் ஏற்பட்டு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஜனையிலே அந்த சபையிலே சேர்ந்தார்கள் என்றும் எழுப்புதலுக்கு 3 காரணங்கள் உண்டு என்றும் மூன்று ஜபம், இரண்டாவது ஜபம், மூன்றாவது ஜபம் என்று முடித்தார். இதான் வெசி என்கிற பக்தன் எழுந்து பிரகாசிக்க முக்கியமான காரணம் அவருடைய ஜப வாழ்க்கை தான். அவர் நற்செய்தி ஊடகங்களிலே பேசுவதற்கு முன்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு தன் அறையை மூடிக்கொண்டு கண்ணீர் ஓடுங்கிற மூச்சோடும் பரிச சத்தத்தோடும் ஜபம் பண்ணுவார். அதன் பின்பு வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அக்கினி மேலாக வெளிவரும். கூர்மையான அம்புகளைப் போல ஜனங்களில் இதே புகழ் உருவி செல்லும். ஜப நேரத்தில் ஜப நேரத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருங்கள். கல்வாரி சிலுவை அதிகமாக தியானம் செய்யுங்கள். வேதம் சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34:5 வசனத்திலே வாசிக்கின்றோம். இரண்டாவதாக தேவ பிரசன்னத்தின் பிரகாசம். மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே இறங்கும் பொழுது தன்னோட அவர் பேசினதினால தன்னுடைய முகம் பிரகாசிக்கிறது என்பதை அவன் அறியாமல் இருந்தான் என்ற யாத்திரை ஆமாம் 34:29 வசனத்தில் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படியாக உள்ளேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன்னுடைய முகத்திலே போட்டுக் கொள்வான் என்றும் யாத்திரை 34:35 வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் முகத்தை அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும்படியாக சுனோ பவுடர் போன்றவர்களை ஜெயித்துக் கொள்கிறார்கள். சிலர் பிளாஸ்டிக் சேர்த்தனை கூட செய்து கொள்கிறார்கள். ஆனா உண்மையாக பிரகாசிப்பது அவருடைய பிரசன்னத்தில் மாத்திரமே. தேவனுடைய செக்கான மகிமை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்கின்றது. மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் தேவனோடு பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டார். மகிமையின் மேகங்கள் அவரை மூடிக்கொண்டன. கர்த்தரோடு ஒட்டி உறவாட இரும்பு துண்டு காந்த சக்தியை பெற்றது போல ஒரு சூரியனை பார்த்து கொண்டிருந்த சந்திரனும் தானும் ஒளியை பெற்றுக் கொள்வது போல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த மோசையும் தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டார். மோசனுடைய முகம் எவ்வளவு பிரகாசித்து இருக்குமே என்றால் கர்த்தருடைய பிரகாசம் எத்தனை அதிகமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது கர்த்தர் சீனாய் மலையில் எழுந்த ஒளி சிதறியா அவர்களுக்கும் உதயமானார் என்றும் பாரான் மலையிலே இருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்த வான்களோடு பிரசன்னமானார் என்றும் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணங்கள் அவருடைய வாதுகரத்திலே இருந்து புறப்பட்டது என்றும் உருவாகமும் 33:2 வாசிக்கின்றோம். நெருங்கி பழகினார். அவ்வீதியத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் அவனை கண்டார். அவர் சொல்கிறார் இவருடைய சந்திப்பு பிரகாசத்தினாலே அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்றென்றும் கண்மலையின் நெருப்பும் கீழே விழுந்தது என்று சங்கீதத்திலே 18:12 வாசிக்கின்றோம். அழிந்தல்லே பிரகாசம் வேண்டும் அன்பானவர்களே. அவன் இருந்து பிரகாசிக்கின்ற வெளிச்சமாக ஒரு விளக்காக இருந்தான். நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தில் நீங்கள் குளிர்காய மனதாய் இருந்தீர்கள் என்று யோவான் 5:35 வாசிக்கின்றோம். அவனுடைய வெளிச்சத்துல குளிர் காய்கின்றீர்கள். யோவான் சானகன் தன் அழைப்பிலே உறுதியாக இருந்து கர்த்தராக எழும்பி பிரகாசித்தார். கர்த்தருடைய நாமத்தை அறிவித்தது மட்டுமல்ல, தேவ வசனங்களை பிரசங்கித்தது மட்டுமல்ல, கர்த்தருக்காக இருந்து பிரகாசிக்கின்ற ஒரு விளக்காக அவர் திழந்தார். அவர் தம்முடைய அழைப்பில் உறுதியாக இருந்ததுனாலே அவரிடத்தில் வந்த எல்லோரும் கதறி கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய குறைகளை நீக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எல்லோருடைய இருதயமும் உணர்த்தப்படுகின்ற விதத்துல கர்த்தர் அவர் வல்லமையாக அவர்களை பயன்படுத்தினார். எரிந்து பிரகாசிக்கின்ற அவருடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கும் பொழுது ஸ்ரீகள் இடத்துல பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். மத்திய 11:11 வாசிங்கள், அந்த வசனம் உங்களோடு பேசும் நண்பானவர்களே என்று மெச்சிக்கொண்டார். நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக நாங்கள் விளங்குவோம். பரிசுத்த ஆவியின் பிரகாசம் ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகன் தேவ தூதரை போல இருக்கிறது என்று கண்டார்கள் என்று அப்போதர்கள் 6:15 வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருந்ததாம். ஆம், அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். உள்ளத்திலே தெய்வீக பிரசன்னம் குடியிருந்தால் முகம் நிச்சயமாக தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசமாக காண்பிக்கும். ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இன்று உபவாச நாள், பெரும்பாலோர் இட்லியும் தோசையும் சாப்பிட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களால் போராடி எடுக்க முடியவில்லை. நான் உபவாசமாக இருந்ததுனாலே என் உள்ளத்தை நீதியின் சூரியனை போல நிரப்பி கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே என் முகம் பிரசங்க பிரகாசிக்கிறதாக இருக்கிறது என்றார். சேவானை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார் என்றும் விசுவாசத்தினாலே நிரம்பி இருந்தார் என்றும் அப்போ சொல்கிறார். 6:5 வாசிக்கின்றோம், தேவ வல்லமையினால் நிரம்பி இருந்தார் என்றும் அப்போ சொல்ல 6:8 ஞானத்தின் ஆவியில் நிரம்பி இருந்தார் என்றும் நாங்கள் அறியலாம். அதுவும் அப்போ சொல்கிறார் 6:10 வாசிக்கின்றோம், நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கருத்த ஆவியை நிச்சயமாக பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆவியானவர் இல்லாமல் ஒன்றைய சாதிக்க முடியாது, எழும்பி பிரகாசிக்கவும் முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6 வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டுமே ஆனால் அபிஷேக அக்னியினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். சமயம் வந்தாலும் வாய்க்காவிட்டாலும் திரு வசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஆவியில் நிரம்பி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்? இடித்து பிழிந்து தெளிவான ஒரு ஒளிவ மரத்தின் எண்ணெயில் உன்னிடத்திலே கொண்டு வரும்படியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக என்று யாத்திரகாமம் 27:20 வாசிக்கின்றோம். தேவ சமூகத்திலே அக்கினி தீபங்களை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வெளிப்படுத்த விஷயம் 4:5 எரிந்து பிரகாசியுங்கள், உங்கள் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் இருக்கின்ற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று 63 வாசிக்கின்றோம். சேனைகளின் தேவனே, உமது முகத்தை சுவாமி பிரகாசிக்க பண்ணுங்கள் என்பதை நாங்கள் சங்கீதம் 80:7 வாசிக்கின்றோம். சேனையின் தேவனே, எங்களை தீர்ப்பு கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆம்பிரிய மாணவர்களை நம் குடும்பங்களிலே நமக்கு அருமையான வாழ்விலே இருள் இருக்குமே ஆனால் நாம் அதை பார்த்து கொண்டு ஏனோதாமோ என்று இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அருளி செய்த தெய்வீக ஒளி மற்ற மக்கள் வாழ்விலும் வீசும்படியாக நீர் அருள்தாரும் சுவாமி என்ற ஆண்டவரை நோக்கி கருத்தாக பிரார்த்தனை செய்வீர்களே. ஆனால் உங்கள் குடும்பம், மற்ற உறவினர்கள், நண்பர்கள் யாவரும் இந்த தெய்வீக ஒளியை அன்றைய அவர் அருள் உரிவார் என்று 1 John 2:9 வாசிக்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை நான் முடித்துக் கொள்கிற ஆசைப்படுவதோடு ஒரு சிறிய பாடலோடு இன்றைக்கு நான் முடிக்கணும். அன்பாக எனக்கு ஒரு சிறிய நேரத்தை தாருங்கள். ஜெபம் செய்வோம். ஒளிமயமான ஆண்டவரே, நீர் தெய்வீக ஒளியாக எங்களிலும், எங்கள் உறவினர்கள் வீட்டிலும், எங்கள் நண்பர்கள் வீட்டிலும், எங்களுடைய உள்ளங்களிலும் பிரகாசித்து வாழ்வை இருளை எல்லாம் சுவாமி நான் கண்டுணர ஜபிக்கின்றேன். இன்று முதல் உன் தெய்வீக ஒளி வீசட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம வானொலியும் ஊடாக கேட்கும் ஒவ்வொருவரையும் புறஜாதி ஜனங்களையும் ரெட்டிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் ரெட்டிக்கப்படாதவர்கள் ரெட்டிக்கப்பட வேண்டும் என்று உடம்பரப்பட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி நீரே எல்லோருக்கும் வழி நடத்தும்படியாக அவர்களையும் இந்த பைசத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமீன் என்று சொல்லி முடிப்பதோடு ஒரு சிறிய பாடலோடு இதை முடித்துக் கொள்கிறேன். இயேசு அழைக்கிறார். Jesus calls us all. Jesus calls us all. Only we be consoled, eager to fold us. Jesus calls us all. Weighed down by sorrows and fears, cast out by all near and dear, look up to Jesus, the sun rest and anchors for comfort most lasting and peace that endures, wiping our bitterest tears, guarding us in his arms, bearing us the most painful of losses, he surely restores us to safety and joy. At times of despair and woe, strength and all secure he gives. He is the light and salvation most certain, so draw near him, wasting no moment delay.
1: Amen.
2: Yesu alaikirar. Yesu alaikirar. Avalai unnaithan karangalikiyam. Yesu alaikirar.

0: சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். அவர் ஓன் வெளிச்சம் மாமே ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்தீழுவாய். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாலும் அன்பை அழித்திடவே. ஜீசஸ் கால் த ஸ்டார். அண்ணாமே அழைக்கிறார் அன்பான் அவர்களே என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை அவருடைய பிரசனத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording Amen. Stopped.
2: Amen, Amen, Pastor. Ramya, Badirirgal, Jesus call us all. Now, try it a couple of times. எனக்கு அது பாட முடியும். நீங்க அருமையா பாடினீங்க. நன்றாக அப்பா கத்தோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை அருமையாக ஆசீர்வதித்தீங்கப்பா.

0: தைலமாம் இயேசுவின் நாமம் அரங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஒரு நாள் அவருடைய நாமத்தை எங்களால் மறந்து முடியாதம்மா. உங்களை ஆசிர்வதிப்பதோடு மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபத்தை தரிப்பித்து நிற்கிறேன் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கத்திரங்களை ஆசீர்வதித்தார். மறுபடியாக இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாம் அவர்களை வரவேற்போம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு காத்து நிற்கிறோம். அவர்களை நாங்கள் அன்பாக வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: ஆமேன். வாருங்கள் பாஸ்டர், அந்த கத்தருடைய வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். பொறுமையாய் கத்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. God bless you.
2: ஆமென். ஆமென். திருவருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இன்றைக்கு வாலிபர் யுவதிகளை பற்றி பார்க்க போறோம். இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு வாலிபர்கள் யுவதிகள் தேவையாயிருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் உம்முடைய ஊழியத்தில இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபரின் யுவதியும் இந்த பொல்லாங்கானை வெல்ல நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடியோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அந்த வாலிப பிராயத்தின் பலத்தில அவர்கள் உமக்கு பிரியமாக அந்த ஓட்டத்தை ஓட ஒவ்வொரு வாலிபர் யுவதியையும் ஐந்து கண்டங்களிலேயும் நீர் இழுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக யோவான் ஸ்நானகன் அன்று உம்முடைய வருகைக்கு முன் அறிவித்தது போல ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளும் தேவனுக்கு தேவனை உயர்த்தி பாடுகிற துதி பாடல்கள் மூலமாக உம்முடைய வசனத்தின் மூலமாக பொல்லாங்கானை ஜெயித்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. We resist all the devil power in the name of Jesus. பொல்லாங்கானை ஜெயித்து உம்முடைய ராஜ்யம் ஆயிரம் வருட ஆட்சி அதன் பின் நித்திய நித்திய வாழ்வு இந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள இந்த வாலிபர் யுவதிகளை எடுத்து பயன்படுத்துகிறாக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவர் என்ற சேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வாலிபர்களையும் யுவதிகளையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் பிதாவே. ஆமீன். பிரசங்கி 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. இது தேவனுடைய வசனமாக இருக்கிறது, கட்டளையாக இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபனும் யுவதியும் அந்த வாலிப பிராயத்தை அந்த மெய்யான தேவனுக்கு எங்களை படைத்த அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு பிரியமாக காலங்களை கழிக்க வேண்டும். பாருங்கள், பாவம் பொல்லாதது, பாவத்துக்கு இடங்கொடு வாலிப பிராயம் பாவத்துக்கு இடங்கொடுக்கிற வாலிப பிராயமாக இருக்கிறது. பாருங்கள், யோசிப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது பிசாசு வந்து பாருங்கள் அவர்களை இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பாவத்திற்கூடாக அவனுடைய ஆத்மா பிசாசு திருடி அந்த ஆத்மா நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். அதற்காகத்தான் இயேசு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயித்து வாழுகிற பலன் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாலிப பிராயம் பாவம் செய்யற அபிப்பிராயம் பாருங்கள், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாக இந்த உலகம் புதியமான புதிய பூமி உருவாக முன்பு இந்த உலகத்தை படைத்த சூரியனை சந்திரனை படைத்த தேவன் ஒரு நாள் புதியவானம் புதிய பூமியை உண்டாக்குவார். இந்த நட்சத்திரங்கள் இந்த உலகமே அழிந்து போகும். இந்த காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் பரலோகம் தான் நித்தியமானவைகள். அந்த நித்திய வாழ்வை நோக்கி நோக்கி நாங்கள் வழி நடக்க வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றியிருக்கிறார். பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒரு தேவனுடைய ஒரு கயிறு போன்ற ஒரு இடத்தால கட்டப்பட்டிருக்கிறது. மடிக்கும் போது அந்த ஆவியும் ஆத்மா சரீரம் வெள்ளி கயிறு கட்டு விட்டு போகும். பொற்கண்ணி நசங்கி ஊற்றினருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இப்படியாக இந்த சரீரமான மண் இந்த ஆவி ஆத்மாவோட ஒரு இணைப்பில் இருக்கிற தேவன் பற்றி எல்லாம் இணைத்திருக்கிறார். மடிக்கும் பொழுது இந்த ஆவி ஆத்மா சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போறது. தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பெற்று நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவர்கள் அவர்கள் பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் தொடர்ந்து பாவம் செய்து மனம் திரும்பாமல் வாழுகிறவர்கள் பிசாசு அந்த ஆத்மாவை திருடி நரகத்துக்கு கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. நரகத்துல வேதனைப்படுகிற ஒரு வேதனையில வாழுகிற வாழ்வு பாருங்கள். ஏழை லாசரசும் ஐஸ்வர்யவான் மறிக்கிறார்கள். அவனுடைய ஆத்மா பாதாளத்துல வேதனைப்படுகிறது. பாருங்கள், சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஏழை லாசரசுடைய சரீரமும் மண்ணுக்கு போகிறது. ஏழை லாசரசுடைய ஆவியும் ஆத்மாவும் ஆபிரகாமின் மடியில இருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய ஆவியும் ஆத்மா நரகத்துல வேதனைப்படுகிறது. அந்த லாசரசை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்துல ஐஸ்வர்யமாக வாழ்ந்து மடித்தவன் நரகத்துல வேதனைப்படுகிறான். அந்த ஆத்மாவுக்கு கண் இருக்கிறது. ஆத்மா கண்கள் இந்த நரகத்தில இருக்கிற ஐஸ்வர்யவானுடைய கண்கள் பரலோகத்தை பார்க்கிறது. பரலோக ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசரசுவின் கண்கள் அந்த நரகத்தை பார்க்கிறது. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல ஒரு துள்ளி தண்ணீர் கூட இல்லாமல் அந்த லாசரசு இடத்துல கேட்கிறான். ஆபிரகாம் இடத்துல கேட்கிறான், எனக்கு ஒரு துளி தண்ணீர் தொட்டு என்னுடைய இந்த வேதனையில ஒரு லேக் ஆஃப் ஃபயர் தான். இந்த நரகத்துக்கு நீ போய்விட்டா நீங்கள் மதத்தை நம்பி இப்படியான தவறான மதங்கள் தவறான பாவங்களை தொடர்ந்து செய்து இயேசு கிறிஸ்துவிடத்துல மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்டு. அவர் 70 தடவைக்கு மேலாக மன்னிக்கிறவர். நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். இதய பூர்வமாக இன்னும் ஒரு மதங்களில் இருந்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டு அவரிடத்துல மன்னிப்பை எதிர்க்க முடியாது. அவர் எல்லாம் அறிந்தவர். எங்களுடைய நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை யாருமே மாற்ற முடியாது. பாருங்கள், அந்த ஒரு சமாரிய பெண் அந்த பெண்ணுடைய சரித்திரத்தையே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அதே போல நீங்கள் நினைக்கலாம், மதங்களில வாழுகிறீர்கள், தேவனுக்கு எப்படி தெரியும் என்னுடைய வாழ்க்கையின் அந்த ரங்கங்கள். எங்களுடைய தேவன் எல்லாம் அறிந்தவர், இயேசு எல்லாம் அறிந்தவர். நாங்கள் அவரிடத்துல டிப்ளோமேட்டிக்கா எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு பெற்று அவருடைய மன்னிப்பு பெறும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் ரூத் என்ற மகளை பார்க்கும் பொழுது ரூத் என்ற மகள் ஒரு வாலிப மகளாக இருக்கிறாள். பாருங்கள், அவள் மோவாவிய ஸ்திரியாக இருக்கிறாள். நகோமியோடு வருகிறாள். பாருங்கள், நகோமியோடு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜபம். ஒரு புறஜாதியான மோவாவிய பெண்ணாகிய ரூத் வாலிப பெண் பாருங்கள் இங்கு வருகிறாள். அப்பொழுது போவாஸ் அவளை மறி பண்ணின போவாஸ் சொல்லுகிறான். ரூத் 3:10 வசனத்துல அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்படியாக பூவாஸ் ரூத்தை மணி பண்ணி பாருங்கள், அந்த சந்ததி இயேசுவின் சந்ததியாக வருகின்றது. பாருங்கள் அந்த மகள் இந்த நகோமியை பார்த்து சொல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜவனங்கள். பாருங்க நகோமியில தேவனை, அந்த மெய்யான தேவனை பார்க்கிறாள். இப்படி ஒரு நல்ல குணமுள்ள மருமகளாக அவள் வாழ்ந்தது நிமித்தம், நகோமியில அந்த தேவனை கண்டு கொண்டது நிமித்தம் அவள் இயேசுவனுடைய சந்ததியில வந்து பிறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது என்ற வாலிபனை பார்க்கும் பொழுது பாருங்கள், 1 Samuel 17:57 தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்தலேகம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஏசாயின் மகன் என்றான். பாருங்கள், தாவீதினுடைய சகோதரர்கள் சவுல் என்று ஆமியில இருக்கிறார்கள். அவர்களால அந்த கோலியாத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய ஞானம் இருந்தது. சிங்கத்தோடு கரடியோடு அந்த காட்டில போராடி வெற்றின தேவனுடைய பலத்தில மேற்கொண்ட அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்துக்கூடாக தேவன் தாவீதோடு கூட இருந்து பாருங்கள், குடும்பத்தில கடைசி மகனாக அவர்களால மதிக்கப்படாத தாவீது அந்த யுத்தத்துல தேவனுக்கு, தேவன் அந்த யுத்தத்துல வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ரெகபெயாம் என்ற ராஜாவை நாங்கள் பார்க்கும் பொழுது 1 Samuel 12:6 அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலோமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். பாருங்களும் ரெண்டு பேரிடத்திலேயும் யோசனைகளை கேட்கிறான். வாலிபர்களிடத்துல யோசனையை கேட்கிறான், முதியோரிடத்துல யோசனை கேட்கிறான். முதியோர்கள் அறிவுபூர்வமான நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார்கள். நீ மக்களுக்கு பிரியமான வழியில நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள். இப்படியாக பாருங்கள், அந்த ரெகபெயாம் தன்னுடைய தகப்பன் சொன்ன ரெகபெயாம் இந்த முதியோர் சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டு தன்னுடைய வாலிபர்கள் சொன்ன வார்த்தையை அவன் அறிமுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அவனுடைய அரசாட்சி விழுந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போதும் 1 Samuel 12:11 நாங்கள் 1 Samuel 12:14 அவன் பாருங்கள், வாலிபர்களுடைய ஆலோசனையும் கேட்கிறான், முதியோருடைய ஆலோசனையும் கேட்கிறான். முதியோர் நல்ல ஆலோசனை, நல் வார்த்தைகள் உள்ள ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆனால் ரெகபெயாம் தன்னுடைய வாலிபர்களின் பொல்லாத ஆலோசனையை அறிமுகப்படுத்துகிறான். இதனால் அவருடைய அரசாட்சி விழுந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 Samuel 12:14 என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். பாருங்கள், இன்றைக்கு இப்படித்தான் ஈரான் தேசத்தில் இருக்கிற அந்த அரசாங்கம், கடுமையான சட்டங்கள், கடுமையான கொலைகள், இப்படியான வன்முறை ஆதிக்கத்துல சில நாடுகள் அப்படியாக பாருங்கள், அந்த நாடுகள் எல்லாம் தோல்வி அடைந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்கள், தானியேலை பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, தானியேல், இந்த நால்வரும் பாருங்கள், இந்த நாலு வாலிபர்களுக்கும் தேவன் அவர்கள் வேதாகமத்தை படித்து தேவனை அறிந்ததன் நிமித்தம், தேவன் மேலில உண்மையான பற்றுதலாக அவர்கள் இருந்ததன் நிமித்தம், தானியேல் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில், இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலின் சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவராக்கினார். இப்படியாக பாருங்கள், அந்த மூன்று வாலிபர்களும் அக்கினி சூளையிலே போட்ட பொழுது தேவன் நாலாவது ஆளாக வந்து அவர்களை காப்பாற்றினார். தானியேலை, வாலிபனாய தானியேலை அவர்கள் சிங்க கோயில போட்ட பொழுது பாருங்கள், தேவன் சிங்கங்களின் வாயை அடைத்தார். இப்படியாக தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன் அங்க வாலிபர்களுக்காக யார் யார் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார், தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாலாவது ஆளாக உங்களை சிங்கம் கடித்து போட அவர்கள் போட்டார்கள் சிங்க குகையில. சிங்கத்தை படைத்த தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி தாவி தானியலுக்கு ஒரு சேதம் கூட வராமல் செய்த தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். என்னதான் சத்துரு தீமைகளை செய்ய நினைத்தாலும் தேவன் எங்களுக்காக, நாங்கள் உண்மையாக உத்தமமாக பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் புதிய ஏற்பாட்டில நாயு நீர் விதவியை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மகன், வாலிப மகன், அந்த மகன் இறந்து போய்விட்டான். பாருங்கள், கணவன் இல்லை, கணவன் இல்லாமல் வாழுகிற நாயின் ஒரு விதவையை இயேசு சந்திக்கிறார். இயேசு பார்த்து பாருங்கள், மனதுருகிற தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெயர், மனதுருகும் தெய்வம் இயேசையா. அவர் மனதுருகுவார். உங்களுடைய துன்பங்களை, அது நீதியான துன்பமாக இருந்தால், உங்களுக்கு யாராவது நீங்கள் ஒன்றும் செய்யாமல் உங்களை துன்பப்படுத்தினால் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் நீதியாக தேவனுக்கு பிரியமாக இயேசுவுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது உங்களை துன்பப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள், ஆனால் இயேசு உங்களோடு இருப்பார். நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த மகள் கர்த்தர் இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவர்கள் அந்த தாயின் மேல மனதுருகி ஒரு வாலிபன் மறிக்கும் பொழுது அந்த தாயின் அன்பு எவ்வளவு ஒரு துக்கப்படும். அவன் தான் அந்த தாயை பார்க்க வேண்டிய மகனாக, தகப்பன் இறந்ததன் நிமித்தம் அவன் தான் அந்த குடும்பத்தை, தாயை பார்க்க வேண்டியவனாக இருந்தான். அந்த மகன் இறக்கும் பொழுது அந்த தாய், அந்த விதவை தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். அந்த வேதனையை உணர்ந்தவராகத்தான் இயேசு செயல்படுகிறார். மனதுருகி அந்த மகனை, அந்த வாலிப பையனை உயிர்த்தள வைத்து தாயிடத்தில் கொடுத்த அன்புள்ள தாயிலும் மேலான அன்புள்ளவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாயின் அன்புதான் இந்த உலகத்தில எல்லா அன்பிலும் பார்க்க உயர்ந்த அன்பு. இந்த உலகத்துல தாயின் அன்பு, யார் தான் கைவிட்டு போனாலும் தாய் தான், தவறு செய்தால் கூட தாய் தான் சிறை வரைக்கும் சென்று மீட்கக்கூடிய ஒரு அன்பு தாயிடத்துல தான் இருக்கிறது. என்னதான் பிழை செய்தாலும் தன்னுடைய மகன் என்ற ஒரு அன்பு அந்த தாயிடத்துல தான் இந்த உலகத்துல பார்க்கலாம். ஆனால் அதிலும் மேலான அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நாங்கள் ஏசாயாவில பார்க்கும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், ஒரு வாலிப ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்துல வந்து அவன் தேவனுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுகிறவனாக இயேசுவிடத்துல வந்து கேட்கிறான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 19 அதிகாரம் 18 வசனத்துல பார்க்கும் பொழுது நான் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு அது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்துல கேட்கலாம். இயேசு அந்த கட்டளைகளை எல்லாம் நீ செய்கிறாயா என்று கேட்கிறார். மத்தேயு 19:18 கொலை செய்யாதிருப்பாயாக, வெச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்வத செய்யாதிருப்பாயாக, படியாக அவர் தொடர்ந்து உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று அந்த வாலிபனிடத்தில் கேட்கும் பொழுது வாலிபன் சொல்லுகிறான், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு உண்டு. உங்களுடைய குறைவு நிறைவு எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவர். இயேசு அவனோட ஐஸ்வர்யவான் என்று இயேசுவுக்கு தெரியும். அந்த அவன் நினைத்தான் தான் சொல்லவில்லை என்று. ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் அறிந்தவர், நேற்று இன்றும் நாளையும் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கு இயேசு, நீ பூரண சக்குடனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகி இருக்கும்.

அப்படியாக நன்மைகளை தான் அவர் தன்னுடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படிதான் ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 1 ஜோவான் 2:11 பிதாக்களே நாங்கள் பார்க்கும் பொழுது, 1 ஜோவான் 2:14 பார்க்கும் பொழுது, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு வாலிபன் வேதாகமத்தை அன்ன தினமும் படித்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அவன் இலகுவாக அந்த வாலிப பிராயத்துல மாம்ச பலமும் இருக்கும், தேவனுடைய பலமும் இருக்கும், அந்த பரிசுத்த ஆவியாளருடைய பலமும் இருக்கும், மாம்ச பலமும் இருக்கும். பொல்லாங்கான இலகுவாக வாலிபனால வாலிப நாட்களில ஜெயித்து விட முடியும். அதற்காகத்தான் வாலிபர்களை தேவன் தேடுகிறார். இந்த கடைசி காலத்துல யோவேல் 10:28 இந்த இறுதி கால அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். நீதிமொழிகள் 20:29 வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர் பரிசுத்தாவியின் பலத்தை கொடுத்து அவருடைய அவர்களுக்கு பொல்லாங்கான ஜெயிக்கிற பலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் வாலிபர்கள் நீங்கள் இந்த கடைசி காலத்துல இயேசுக்கு பிரியமாக ஊழியம் செய்யாவிட்டால் பாருங்கள், அவர்கள் இந்த தேவன் முதியோர்களை எடுத்து பயன்படுத்துவார். பாருங்கள் அவர்களை எடுத்து பயன்படுவார். ஏசாயா 40:31 இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாலிபனே நீ எழுந்து இயேசுவுக்காக அந்த மெய்யான தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் முதியோர்களை எடுத்து இந்த கடைசி காலத்துல பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

0: ஆமாண்டவரே, இந்த வாழ்வு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கிருபம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வாழ்வு காலத்தில எங்களை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை சிருஷ்டிகரை நினைவு கூர்ந்து இந்த வாலிப பிராயத்தில இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு வாலிபனும் எழும்பி பிரகாசிக்க, பொல்லாங்கான ஜெயிக்க அவர் உம்முடைய மாம்ச பலத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடும் ஒவ்வொரு வாலிபனும் இந்த காலத்தில, இந்த கடைசி காலத்துல அஞ்சு கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு தமிழ் மக்களின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சகராக ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்பதை அறிந்து கொண்டு மனம் திரும்பி மதங்களை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ரட்சித்து ஒரு எழுப்புதலில வாலிபனை எடுத்து பயன்படுத்தும்படி ஆக பரிசு தாவினால் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பி அவர்களை உம்முடைய கடைசி கால ஊழியத்தில இந்த சத்துருவை ஜெயிக்கிற யுத்தத்தில எடுத்து ஒவ்வொரு வாலிபர்களை பயன்படுத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாயும் மக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையாக வாழ்விற்காண்டி பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, கத்திட வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் மென்மேலுமாக உங்களோட போக்கிலும் வரத்திலும் உங்களோட ஊழியத்திலும் கத்தர் இருந்து அதிகமாக அவருடைய அபிஷேகத்தையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்,
1: ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஒரு அறிவித்தல், நாளை சனிக்கிழமை டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சி கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியிலே அருமையான செய்தியை கொடுத்தார். ஆழமா சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைய டொலி கத்துடைய கிருபையினாலே இந்த தடை இல்லாமல் நன்றாக நடந்ததற்காக நன்றி சொல்லுவேன். இப்பொழுது முடிவு செய்யுங்க டோலி.
1: நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மறுபடியாக ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொண்டு வந்து நீங்க ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்கு முன்பாக நாங்க தாழ்மையாகும் தேவ பயத்தோடு நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. விடுதல் நாயகன் வெற்றியை தருகிறார். எங்களுக்குள் இருக்கிற இந்த நேரம் உங்களுக்குள் ஆனந்தமா இருப்பதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல மறுபடியும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா செய்து கொடுத்த பாஸ்டர் ஞான பிரகாசம், பாஸ்டர் ராஜ், சாமுவேல் ராஜ், சிஸ்டர் ஜஸ்டினா, பாஸ்டர் ராஜ், சாமுவேல் ராஜ், பாஸ்டர் ஞான பிரகாசம், பாஸ்டர் ஆண்டன் ரசனாயம், ஆண்டன் ரசனாயம், சிஸ்டர் அருந்ததி, சிஸ்டர் ஜஸ்டினா, யாவரும் ஆண்டவரே நான் ஒருமித்து உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். அவங்க அருமையான வார்த்தைகளாக ஒவ்வொரு விதமாக உங்களுக்குள்ள நாங்க எவ்வளவு உறுதியாக இருக்க வேணும் என்று கூறி எங்களுக்குள்ள அப்பா நீங்க கிருகை செய்யற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரே எல்லா விதமான பிளவினத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற தகப்பனை இன்னும் அதிகமாக அவங்களுக்குள்ள பலன் கொடுத்து வழி நடத்தி இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற சிஸ்டர் கர்ணா, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் டாலி, சிஸ்டர் மேகலா, சிஸ்டர் யாவரும் ஆண்டவரை யாரை விட்டு ஒரு மேகலா யாவரையும் ஆண்டவரையும் கூட கருத்துல கொடுக்கிற அவரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரராக நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ள ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகத்தையும் தாழ்மையும் கொடுத்து பார்த்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் வர்ற இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு புதிதான பலனை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். கூறியபடி புதிதான பலத்தின் மூலமாக அவங்களை ஆசீர்வதிங்க. சிஸ்டர் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தகப்புனா இருக்கப்படியா நன்றி. போக்கிலும் விரத்திலும் அவங்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமான கிருபை புதிதான கிருபியை மூலமாக முடிசூற்றி உடைய அபிஷேகத்தினால அப்பா நிறைத்து அவர்களை விரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எங்கேயோ அலைந்து இருந்த எங்களை தெரிந்து கொடுத்து இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலியில எங்களை கொண்டு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு நன்றி செலுத்து. அவர்களை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமே பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம்
2: கொழும்பு ஸ்ரீலங்கா பாஸ்டர் ஆண்டன் டொரண்டோ அருமையான செய்தியை கொடுத்தார்கள். தொடர்ந்து நாங்க எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. எல்லோரும் ரஜினியா? ஓகே, எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
3: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்ரே ஸ்தோத்ரி.
2: பிரைஸ் லார்ட். லெட்ஸ் சீ பிரதர்.
4: சிஸ்டர் டாலி, உங்களோட சாட்சிய சொல்லுங்களமா.
1: நன்றி நன்றி. கத்தர்த கிருபேதான், வியாதியில மட்டும் இல்ல, கத்தரங்களுக்கு சுவ வேளாண் சுவத்தையும் கொடுக்கிறது. சில காரியங்களை அவர்களை போக்கிலும் வரத்திலும் இருந்து எங்களுக்கு அவருடைய ஏஞ்சல்ஸ் அனுப்பி எவ்வளவு எங்களை பாதுகாக்கிறாண்டு. எங்களுடைய கண்கள் காணாம இருந்தாலும் கத்தர்த கண்கள் எங்கள் மேல் ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் மேல் இருக்கப்படியாது. முதல நான் நன்றி செலுத்துறேன். அம்மே, நேற்று நான் கஸ்கோக்கு போகும் பொழுது என் ஹேண்ட்பேக்கை காட்டில் போட்டு விட்டு திரும்பி இந்த பணத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது கவுண்டர்ல இருந்து நான் திரும்பி பார்த்தது கார்டு எடுக்கிற திரும்ப பேக்கை காணல. அப்புறம் நான் என்ன செய்யறேன்ட்டு அப்ப அந்த கவுண்டர்ல இருந்த கேர்ள் சொன்னா, நீங்க முன்னுக்கு போய் எங்க பாருங்க, நீங்க விட்டுருப்பீங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை இல்லை, இப்ப நான் இந்த பேக் இதுல வச்சுட்டு தான் கார்டு எடுத்து உங்களோட கையில கொடுக்குறேன்னு சொன்னேன். எருமே, அது மட்டும் இல்ல, கத்தர் அந்த யாரும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த பேக்கை வெளியில வீசிட்டு போயிட்டான். இங்க ஒரு கவுண்டர்ல சைட் வாக்ல இங்க வீசிட்டு போயிட்டான். இப்ப யாரோ இன்னொரு ஆள் வந்து அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு வந்து கவுண்டர்ல கஸ்டமர் சேவ்ல கொடுத்தாங்க. அப்ப யார்கிட்ட பேங்க்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா இருந்தாலும் அதுல துறந்து பார்க்க என்ற ஒரு ஐடி இருந்துச்சு. அந்த ஐடியை கொடுத்து என் பேரை அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்ப நான் கஸ்டமர் சர்வீஸ்ல போய் கேட்கும் பொழுது அவங்க கேட்டாங்க, இது கூட பேக்கானு. அம்மா, நான் கொஞ்சம் பணம் அதுல இருந்துச்சு, 500 இல்ல 2500 நான் அதுல வச்சிருந்தேன் பேங்க்ல பொறுத்து. அது ஒன்னையும் காலையில $500 எங்களும் ஒண்ணுமே இருக்குதோ தெரியல, துளைஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியல இப்ப பணம் இருக்குதா இல்லையான்னு. அப்புறம் அவங்க பார்த்துட்டு கையில கொடுத்தாலும் நாங்க பணம் உண்டையும் இதுக்குள்ள பார்க்கல, இருந்தாலும் எனக்கு தெரியல பணம் இருந்துச்சோ இல்லையான்னு சொல்லி அந்த கவுண்டர்ல இருந்த கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்த லேடி கொடுத்தா. சரி என்று அப்ப நான் துளைச்சது கத்தாயே, என்னவா இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலத்துல, இந்த நேரத்துல, இந்த நஷ்டத்துல, இந்த கஷ்டத்துல நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு நான் அவனை இந்த இடத்துக்கு ஏதோ அடிச்சுக்க எதுவும் காயங்கள் இல்லாதவன் நமக்கு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு தர நான் உங்களுக்குன்றே எந்த நிலைப்படுத்துல நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது வீட்டை போயிட்டு பாக்குறேன், எல்லா இடமும் பாக்குறேன், பாக்குறேன், ஒரு இடம் இல்லை. திருப்பி பார்த்து சும்மா ஒரு பேஜ் எடுத்து பார்த்தா அவங்க ஒரு ரெண்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு உள்ளதான் நான் வச்சா போறதுக்கு தெரியாது. அப்படி அதுக்குள்ள வச்சும் பார்த்து வீட்டுல போய் பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொரு பேஜ் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள பணம் இருந்துச்சு. ஸோ கத்தர் என்ன அருமையானவர் பாருங்க. அவருடைய கண்கள் எங்கள் மேல எவ்வளவு உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். பணத்தை இழந்த நினைக்கும் அவரை நான் நன்றி உள்ள இருந்து நன்றி செலுத்தேன். ஏடா எங்களுக்குலாம் அது மூலமா ஒரு ரகசியத்தையும் கற்றுக்கொண்டேன். கர்த்தர் வந்து எங்களுடைய நாங்கள் அவருக்கு உகந்த வாசனையாகவும் அவருக்கு எங்களுடைய பலியிட வேணும்னு தான் அவர் எங்களிட இருதயத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்படியே எங்களை நாங்கள் அவருக்கு அவருக்குள்ள நாங்கள் அதிகமாக வேரூன்றி நின்று அவரை அவருக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருந்து அவரை நாங்கள் பிரியப்படுத்தினோம்டா அவர் எங்களை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னை வெளியே நீ என்னை வெளி அவரங்களை வெளிப்ப விடுதலையாக்குவார், நாங்கள் அவரை மகிமப்படுத்துவோம் என்று கூறியபடி நான் அவரை மகிமப்படுத்துறதுக்கு இன்றைக்கு கத்திருத்த தருணத்துக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி நன்றி.
2: ஆமேன் ஆமேன். நடந்தது என்னென்றால் உங்களோட பயக்கிற சுருள் இருந்தது, அது களவெடுத்தவன் பார்த்தான் இந்த சுருளை பார்த்து உள்ளுக்கு ட்ரக்ஸ் ஏதோ இருக்கும்னு பயத்துல பயக்க தூக்கி வரைஞ்சிட்டான்.
4: உங்களுடைய பிரயாசங்களை காண்கிறார், உங்களுடைய எல்லா காரியங்களையும் காண்கிறார். அந்த கள்ளனுக்கு அந்த கள்ளன் மென பொம்பளையோ ஆம்பளையோ தெரியவில்லை, ஆனாலும் அவர் அங்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். கத்தர் இந்த உங்களோட சில லேடிஸ் இந்த பேக்கில் பார்த்தா எல்லாவுடைய காபேஜும் இருக்கும். அதுக்குள்ள அவருக்கு அவசரம் நேரம் கிடைக்கவில்லை, அவசரத்தில் பார்த்து இருக்கிறார், ஒன்றும் இல்லை
3: போயிட்டார்.
4: ஆமேன். அதுக்குள்ளே அந்த $2,500 கத்தர் காப்பாற்றி திருப்பி கொடுக்கிறார். அதுதான் கத்தருக்கு சோத்திரம். அப்படியாக
1: கத்தர் கொடுக்கிறதுக்கு கத்தர் என்னோட பேசினார். இப்போ
4: ஆமேன். ஆமாம், இந்த காலங்களிலே விசேடமாக வல்லு கவனமாக இருக்கணும் கோஸ்கோவில். அது மட்டுமில்லை, ரோட்டிலே தனியே நடந்துடணும் நோக்கு கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கு சொல்லவில்லை நினைக்கிறேன், சொன்னானோ தெரியவில்லை. நான் கடந்த வாரத்திலே மிகவும் வெக்கியாக இருந்தது. நான் எனது பெஸ்ட்டை போட்டுக்கொண்டு அதாவது ஆம்கட் பெஸ்ட்டை போட்டுக்கொண்டு மெயில் பாக்ஸுக்கு போட்டு வந்தேன். போட்டு வருகின்ற பொழுது எங்களுடைய ஒரு நியூஸ் லெட்டர் இருக்கிறது எங்களுடைய இந்த கம்யூனிட்டியில் என்ன நடக்குதுன்னு வரும். அப்போ அந்த கம்யூனிட்டி இது காரியம் எனக்கு தெரிஞ்சபடியாக தப்பிக்கிட்டேன். என்னென்றால் ஒருவர் மறைத்து ஒருவர் எஸ்யூவியில் வந்து நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் மெயில் பாக்ஸ்லேருந்து எஸ்யூவியில் நிப்பாட்டி விட்டு அவர் விண்டோவை திறந்தார். முழுக்க டிண்டர் அவர் கேட்டார், என்ன ஹவுஸ் பஸ் சேல் இருக்காண்டு. நான் அப்படியே கையை காட்டி அந்த பக்கத்தில் இருந்தது, ஆனால் வீடு விலப்பட்டுட்டு தான் காட்டினோடனே இந்த கையில் இருக்கிற ரிங்கை கண்டு

0: செத்துன்னு போயிட்டார் அப்படி நடக்கிறது பயங்கரமா. அது மட்டும் இல்ல, நீங்கள் பார்க்கிங் ரோட்ல கார் பார்க் பண்ணிக்கும் கவனமா இருங்கள். பார்க்கிங் ரோட்ல காசை கொண்டு வந்து கூட கார்ல வச்சு விடுவார்கள், $50 $100. நீங்கள் எடுத்தீங்கன்னா கை உடனே நீங்கள் ஃப்ரோசனாக போவீர். அது மட்டும் இல்லை, அந்த அந்த காசில் ஒரு இதையும் வச்சு விடுவார்கள், அல்லது ஏதாவது உங்களோட காரில் ஒட்டிக்கிட்டு ஃபாலோ பண்ணி கொண்டு வருவார்கள். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு வந்து உடைக்கிறதுக்கு, அல்லது காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அல்லது உங்களோட காரை உள்ளதை கொண்டு போகிறதுக்கு இந்த காலத்தில் பல்லு கவனமாக இருக்கணும். பலவித ஸ்கீம்கள் போகிறது, அந்த வகையில் மிகவும் கவனமாக இருங்கள். இங்கே டொரண்டோ பகுதியில், விசாக்கா பகுதியில் இப்படியான காரியங்கள் பயன், ஸ்காப்ரோ பகுதியிலும் கூட இதில் நடக்குது, அல்பர்டாவில் இன்னும் கூட. இந்த குரூப் ஒரு குரூப்பாக இங்கே நிற்பார்கள், அடுத்த நிமிடம் அல்பர்டாவுக்கு போய்விடுவார்கள். ஆமாம், அல்பர்டாவிலும் போய் இப்படியான காரியங்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருந்தவர்களோடும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய மூளைகளையும் பாவிச்சு பிரெயினை பாவிக்க வேண்டும். அப்படியாக மிகவும் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தால் என்ன, எங்கே இந்த இடத்தில் இருந்தால் என்ன, மிகவும் கவனமாக இருங்கள். உங்களோட செயின் போகிறது மட்டும் இல்லை, கழுத்தும் போனாலும் போயிடும். இழுத்து தாலிக்கொடி தரவழி என்றால் அறக்க முடியாட்டி இழுத்து கழுத்தை வெட்டி போட்டு போடுவாங்க. அப்படியாக மிகவும் மிகவும் மிகவும் கவனமாக இருக்கணும். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு கத்தர் அந்த பணத்தை பாதுகாத்த பார்த்தீங்களா?
1: கொஞ்சம் பேங்க்ல டிபாசிட் பண்ண கொண்டு போனது அந்த காசு.
2: இப்ப முழு காசும் கிடைச்சது என்ன மாதிரி நீங்க கொண்டு போயிருந்தாலும் வீட்டுக்குள்ளதானே அந்த பையில இருந்தானே முழு காசும் எடுத்தீங்க?
1: இல்ல இல்ல இல்ல, அங்க கொண்டு போனதுதான் துளைஞ்சிட்டு, இது வந்து நான் வச்சிட்டு போன காசு.
2: அப்ப கொண்டு போனது துளைஞ்சிருது $500.
1: ஏன் துளைஞ்சதான் எடுத்துட்டேன், அவங்க அவனுக்கு அதுல இருந்து எடுக்க முடியல. என்னடா உங்களுக்கு விளங்க இல்ல, 2500 அதுக்கு அது வேறியா கொண்டு போன பணம் கையில வச்சிட்டு போனது வேற, அந்த பேக்ல இருந்த
2: 2000
1: நமக்கு சொல்ல இல்ல. ஏன் ஐ டிட் டெல் யூ துளைஞ்சது வந்து துளைஞ்சதை எடுத்துச்சு, அந்த பேக்ல இருந்தது வந்து because I was wanted to go to inga bank போறது அதுல இருந்து 2500 அது தான் கத்தர் எனக்கு எடுத்து தந்துட்டேன்.
2: 2500
1: கண்டுபிடிக்க
3: காசு வந்துருதே இல்ல.
2: இவ சொன்னது சரியா சொல்ல முதல்
4: மங்களுக்கு தருறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இடக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருங்கிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இடக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உம் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
4: ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள்
3: திகழ்காக நீங்க
6: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா, ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா, அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் மனசர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா, நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா, கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தந்தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தந்த என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு சோத்திரன் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய், தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் பல்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோக்ராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ள இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம், மழை காரியங்கள், அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள், அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் ஊறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில்

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் பிரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்று வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏன் எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன். ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்கினியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் எதிராக காத்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 17, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all showing thyself done of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you, to stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: இதழையின் வெளிச்ச நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த என்னென்ன சொல்றது இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துக்கலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்றோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டு ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நார்மா வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில்வியம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறதுக்காகவும், எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, நாங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கு வெற்றி பண்ண நட போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில கூடிக்கோணல் மாறமாக பாடமாக போகாதபடி அதை விட கட்டிக்கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் போல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய ஒவ்வொருதனையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்கோ அதை போல் ஜீவிக்கத்தக்கதாக கடற்கிற மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரியாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனை உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக கூட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பண பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி பரிசுத்த தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொரு தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தது கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா. ஆண்டவரே அதை நினைத்து உணர்ந்து உங்களுக்கு செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரச்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களிட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்ன தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படி சில எந்த வேலத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவை அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கு மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே, இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியும் கைகோத்தவன நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரர்கள் மத்தியில், சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல, கிருபை மேல் கிருபை ஊற்றி வழி நடத்துற எங்களை தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுத விடாதவரை காத்து அவர்களுக்கு கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி. விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் வழி நடத்த முடியும். வல பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வல்லவற்றே, உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலொன்றி நிற்கிறதுக்கதாக வல்லடத்துறதேவனே, காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வாரதேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவகம் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கமும் சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தானையா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா, பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவன் அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் ஸ்டூடியோ எல்லாவற்றையும் விரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோதன சோதன மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வழிபாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகளை ஒவ்வொருவதற்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடல கூடாகவோ, நன்றி அறுதல் கூடாகவோ உங்க ஆண்டு உங்களை மகிமைப்படுத்த போற பிள்ளை ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாரீங்களே. எல்லாவற்றுக்கும் மேலாகும் உள்ள வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக. அந்த வரங்கள் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரை முடகட்டி பெருசுத்தாவியானவரே, நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொருட்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, குடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கல்விக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களிடல் வருவோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களண்டையில் வரும் அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டுதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க வடிவையில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்கள் பாதுகாத்து அவருக்குடாக அவங்களுக்குடாக உங்களை அவன் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அதுபோல் தகப்பனே, இந்த வாலிபர் சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மன சோர்வினாலும் கூட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு வெள்ளம் யாக ஆண்டு வேறு ஒரு வழியை துருந்தாடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. என்னும் இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பிறகு தக்கதாக செய்த அந்த அழி நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷய பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்க வேணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனுஷர் செய்யற வேலை எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின்றவனே, ஆண்டவரே மனுஷர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள உண்மையுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் மத்தியில் இருக்கும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படி ஓடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனா மன்னியுங்கும் மன்னித்து தின்போம் அவர்களை ஆண்டவரே உலகம் எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்ததுவனே உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களுடைய வருகிறோம். சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்தும் குருவாஜா. அவரோடு ஒத்துழைத்து 22 மந்திரி மாறியும் புறப்படுங்க. அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டு வரையும் உங்களுக்கு பிரியமுள்ள

உணர்வோடு கை கொடுத்து உடுத்தவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்ட் ட்ரம்பை வழி நடத்த வேணும். வழி நடத்த வல்லவரே, வழி நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகா அதுபடி எப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிஷரி மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தசந்தையா இருந்து ஊழியன் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி புதிய அற்புதம் செய்த தேவன் எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளாகி ஒளியின் பிள்ளைகளாகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களோட அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவை நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக ஒளியின் பிள்ளைகளாகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏது விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதர. பின்மாறி பின்மாறிய ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் மயிலாடு ஆகி இந்திய தேசத்துக்காக உங்களை வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கினதேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்கோ. திறந்து அவனும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சேர்த்திருக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்டனிங்கள் அல்லவாரா. அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக என்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை அந்த விக்கிர தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க, கூட்டிக் கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழிய திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மிரத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா.

0: தவடும் விமானத்தையும் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கோ. ஆண்டுகள் ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு, அவரோ உணர்வோடு, சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்தர்களையும் உங்களால் உணர்த்தி பல்நடத்த முடியும். பல்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி தாங்க நன்றி. அன்பின் தேவனே, இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவே அழிக்காதையா? உங்களை அறியாமல் ஆத்மாதம் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஓரபட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஓரபட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியான இந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து நடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தவண்டுகளது வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வேறு நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
0: Amen. God bless you. Amen. Amen.
1: வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நேர்ந்த பொழுது ஊழியர் ஆண்டனிசன் அவர்கள் நினைவார்கள். கத்திரிக் கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் அதுக்கு முன்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தெளிந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கதடை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடியினால் எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை, இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமென். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தால். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தால், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தால், சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமா நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் பூஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீரல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினால், நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து, பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் ஆவார். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் இவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான், எப்படி ஜபிக்கிறான், விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர் என்றா பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது, என்னத்தை விசுவாசிக்குது, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு, பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் ஜேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தான் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோமால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறது, செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை, அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல. பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தமில்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்ற

தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசித்தோம். இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆறாம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறையை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைடெட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். ஆமென். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37, தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ
அழுது குளறி கண்ணீர் வடி என்று

0: இல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசன முறை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, ஈக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நினைத்த நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட, அறுவடை செய்யப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டன் சில்லே அபிரகாம் அவர்கள் அண்டன் யுக்கையில் இணைந்து வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தினார். தேவ நீதி, கத்தருடைய நீதி, அதன்படி கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். எங்களை வாழ்த்துக்களையும் கோரி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் மீதியான ஊழியர்களுக்கு கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து.
2: நீதியாய் நடத்துறதுக்காண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இடக்கமும் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இடக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. அந்த இடக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சோர சோரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா, அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளே இருக்கிறவரே, இடம் கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர்கள், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
3: ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்,
2: ஆமென், ஆமென்.
4: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவேப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள், திக்கெட்டவர்கள், விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளைத்தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவேயப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டால் நீங்க வர வேணாமென்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்கிறார்களே தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தரவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருப செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே, உண்மையாக அப்பா, உண்மையை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருப செய்யுங்கப்பா அப்பா. தகப்பனேப்பா, தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும், பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா அப்பா. நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருத்தரும் வர கிருப செய்யுங்கப்பா. நம்புவதை பார்க்கலும் கத்தரிபேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா, ஒவ்வொருத்தரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும், மான்களின் கால்களைப் போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகளப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா, ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா தந்தையே. மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்க எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நந்தி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.

0: ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே ஒன்று கூடுவோம், திரும்பமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். கர்த்தர் ரெண்டு ஜெபங்களை ஒப்புவித்து அதற்கான காரியங்களை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜபங்களை ஒப்புவிக்கிற போது அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைந்து ஜபித்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா அவர்களையும் அவருடைய பிசினஸ் காரியங்களோ ஒன்றிலும் தங்கியிருக்கிற இடங்களிலும் கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌரி தாயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய்